0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னும் புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டர், ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்ல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குண்ணே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானம்.

0: baby. Oh, baby, how do you feel about me now?
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கு மன சிதைவினாலையும் அழுத்தத்தாலையும் நிறைய இளைஞர்கள் அவதிப்படுறாங்க. பொதுவாகவே அவங்களுக்கு பணம் வசதிகளை தந்தாலும் கூட அவதிகளை சரி செய்யவும் அசதிகளை தங்கள்கிட்ட இருந்து நீக்கிறதுக்கும் ஒரு உபகரணமா உபயோகப்படுறதே இல்லை. பகிர்ந்து கொள்ள முடியாத துக்கங்களும் இறக்கி வைக்க முடியாத பாரங்களும் உலக உருண்டையா அவங்க தலை மேல ஏறி அமுக்குதுன்னு சொல்லலாம். அவங்களால அது அட்லஸை போல தாங்கவும் முடியல, ஹெர்குலஸை போல தவிர்க்கவும் தெரியல. அவசர யுகத்தில் பழக்கத்தால் கிடைக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்பவே குறைவு, புழக்கத்தால் கிடைக்கக்கூடிய நண்பர்கள் தான் இன்னைக்கு அதிகம். அந்த மாதிரியான நண்பர்கள்கிட்ட என்ன பண்ண முடியும்? உணவை பகிரலாம், உணர்வை பகிர முடியாது. திரைப்படத்தை விவாதிக்கலாம், வாழ்க்கையோட வரைபடத்தை கலந்து ஆலோசனை பண்ண முடியாது. துணுக்குகளை சொல்லலாம், துக்கங்களை பகிர முடியாது. சரியா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு நபர்களும் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல நீடிச்சு வாழும் போதுதான் அழுத்தமான ஒரு நட்பு வட்டம் அமையும். மேம்போக்கா இல்லாம மையத்தில் நடக்கும் போது அது மாற்றமா இருக்கும், வேர் விட்டு விரியும் போது இதழ்களில் கிளை விட்டு போக்கும். அதாவது நட்பு வட்டாரமும் அதனுடைய கிளைகளும் பலன்களும் அதிகரிச்சுட்டே போகும்னு சொல்லலாம். முன்னாடி காலத்துல எல்லாம் வயசுல மூத்தவங்க கூட உட்காந்து பேசுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில நடந்த சோதனைகளையும் அதை சமாளிச்ச விதங்களையும் சொல்லுவாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். உட்கார்ந்து பேசுறதுக்கான மனசும் அன்போடு நெருங்கக்கூடிய அணுகுமுறையும் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம். இணையதளத்தோட குடித்தனம் நடத்தக்கூடிய மும்மரத்துல முதியவர்களை சந்திக்கிறதையும் அவங்களோட குரலை கேட்கறதையும் அதை அசை போடுறதையும் பெரிய விஷயமா நினைக்கிறதே இல்லை. ஒவ்வொரு மூத்த மனிதனின் அனுபவமும் நூலகம் போல் மட்டுமல்லாமல் கலை களஞ்சியமாகவும் திகழக்கூடியவை. ஆக வாரத்துல ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெரியவங்க யாரையாவது சந்திச்சு அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கலாம். அப்போ நம்ம நாட்டோட பாரம்பரியம், நாட்டுப்புற கதைகள், பழமொழிகள், விடுகதைகள் இந்த மாதிரி எல்லாத்தையும் போகிற போக்கில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வசதி இன்மைக்கு நடுவில் அவங்க நடத்தின போராட்டங்கள், அதை சமாளிச்ச விதங்கள் எல்லாமே நமக்கு ஊக்க சக்தியாகவும் உற்சாக ஊற்றாகவும் இருக்கும். படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் அரட்டை அடிக்கிறதுக்கும் நாம் செலவழிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பகுதியை இன்னையிலிருந்து கேட்பதற்காக செலவு செய்ய முடிவெடுக்கணும். அப்போ வயது மிகுந்த நண்பர்களும் கிடைப்பாங்க, கலங்கரை விளக்கமாக இருந்து நமக்கு உதவியும் செய்வாங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: என்னடா நீ, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க? அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
4: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
5: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி செங்கோன்மை, அதிகாரம் 55, குறள் எண் 549. குடிபுறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்ற வேந்தன் தொழில். குடிகளை பகைவரிடமிருந்து பாதுகாத்தும் அவர்களுக்கு நன்மை செய்து பேணியும் குற்றங்களை நீக்கியும் முறை செய்தால் வேந்தனுக்கு குற்றம் இல்லை, அதுவே அவன் தொழில். குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்கிற ஒரு விஷயமோ, குற்றம் செய்த நபர்கள் யாராயிருந்தாலும் தனக்கு இழுக்கு வருமே அப்படின்னு நினைக்காம தண்டிக்கிறதும் ஒரு நல்ல அரசனுடைய கடமை. இந்த ஒரு கருத்தை தான் திருவள்ளுவர் இந்த குறள்ல ரொம்ப அழகா தெரியப்படுத்தியிருக்காரு. மகாபாரதத்துல வியாசர் தர்மருக்கு சொன்ன ஒரு கதை இந்த திருக்குறளுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். சங்கர் லீதர் அப்படின்னு ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேரும் தனித்தனி ஆசிரமத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் லீதர் என்ன பண்றாரு, சங்கருடைய அந்த ஆசிரமத்துக்கு போறாரு. அந்த நேரத்துல அவர் அங்க இல்ல, குளிக்க போயிட்டாரு. கொஞ்ச நேரம் காத்துட்டு இருந்தவர் அங்க இருக்கக்கூடிய மரத்துல பழுத்த கனிகள்ல கொஞ்சம் கனிகள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரம் திரும்பி வந்தவர் அந்த மாதிரி கனிகளை சாப்பிடுறத பார்த்ததும், நான் இல்லாத நேரத்துல கனிகளை பறித்து திருடியது குற்றம், அந்த குற்றத்துக்கான தண்டனையை நீ அரசன் கிட்ட வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. லீதரும் அரசர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்பட்டாரு. மன்னர் என்ன சொன்னார் அப்படின்னா, குற்றவாளிக்கு தண்டனை வழங்குறது அரச நீதிதான், ஆனா குற்றவாளிக்கு மன்னிப்பு வழங்குறது அரசனுடைய தர்மம். அகன உன்ன மன்னிச்சிட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா லீதர் என்ன பண்றாரு, எனக்கான தண்டனை எதுவோ அதை நீங்க கொடுத்தே ஆகணும்னு சொன்னதும், அந்த நாட்டுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, திருடியவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய கைகளை வெட்டிடுவாங்க. அதே போல கைகள் வெட்டப்பட்டுருச்சு. உடனே அதே கோலத்தோட தன்னுடைய சகோதரர் சங்கர் முன்னாடி போய் நிக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, உனக்கான தண்டனையை நீ அனுபவிச்சிட்டதால உன்னுடைய பாவம் உன்கிட்ட இருந்து நீங்கிடுச்சு, உனக்கு தண்டனை வழங்கினதால அரசனுக்கு தூய்மை உண்டாயிருச்சு, இப்ப நீ போய் அங்க இருக்கக்கூடிய நதியில நீராடிட்டு வான்னு சொல்றாரு. நீராடிட்டு எழுந்து பாக்குறாரு, அவருடைய கைகள் மறுபடியும் பொருத்தப்பட்டிருக்கு. அப்பதான் சங்கத்திலிருந்து சொல்றாரு, என்னுடைய தவ வலிமையாலதான் உன்னுடைய கைகள் மறுபடியும் பொருத்தப்பட்டுச்சுன்னு சொன்னதும் லீதர் கொஞ்சம் ஆச்சரியமா கேக்குறாரு, அப்ப இதை நீங்க முதல்ல செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னதும் சங்கர் சொல்றாரு, குற்றம் யார் செஞ்சாலும் சரி, அதற்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மனிதர் மன்னர். அவர் முகதாட்சண்யம் எதுவும் பார்க்காம தண்டனையை அவரும் கொடுத்தே ஆகணும். இப்போ உங்க ரெண்டு பேருக்குமே எந்த பழி பாவமும் இல்லை, இந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ போய் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லிட்டாராம். இந்த கதையில இருக்கக்கூடிய இந்த ஒரு நீதியையும் கருத்தையும் தான் திருவள்ளுவர் இந்த குறள்ல நமக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. ஆக தன்னுடைய குடிமக்களை காப்பதும் செங்கோல் தான், தன்னுடைய குடிமக்கள் தவறு செய்தால் யாரா இருந்தாலும் தண்டிப்பதும் அந்த செங்கோல் தான். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4? உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணுங்கிறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டது தானா? தெரிஞ்சுக்கலாமா, ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
8: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே 2 நாள் வெயிலுக்கு 2 வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
9: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
8: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
9: எதுக்காக இல்லாம போக போகுது? நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
8: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
9: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
8: அத எப்படி பண்றது?
9: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடிய வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு சீடர் தன்னுடைய குரு கிட்ட போனாரு. போய் ஒரு கேள்வி ஒன்னு கேட்டாரு. குருவே, எனக்கு ஒரு சந்தேகம், அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாரு. உடனே குரு அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே, முதல்ல நான் சொல்ற வேலையை செஞ்சுட்டு வா, அதுக்கப்புறம் ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நான் உனக்கு தெளிவுபட சொல்றேன்னு சொல்லிட்டாராம். குரு சொன்ன வேலையை உடனே செய்யணும் இல்லையா, சொல்லுங்க குருவே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாராம். உடனே குரு சொல்றாரு, நம்ம ஊர்ல கடைக்கோடியில ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துல ஒரு பெரியவர் எப்பவுமே வழக்கமா உட்கார்ந்துருப்பாரு. அவர்கிட்ட போய் பக்கத்து ஊருக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன குரு நமக்கு எப்படியோ வேலை கொடுப்பாருன்னு பார்த்தா பக்கத்து ஊருக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்னு அவர்கிட்ட போய் கேட்க சொல்றாரு. சரி குரு சொல்லிட்டாரு, தட்டக்கூடாது, நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்ற மனநிலையோட சீடன் அந்த ஆலமரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. ஊரோட கடை கொடியில் அது இருக்கிறதால நேர போனாரு. சொன்னது போலவே அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்தாரு. அவர்கிட்ட பக்கத்துல போய், ஐயா பக்கத்து ஊருக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டாரு. அவர் எந்த சலனமுமே இல்லாம வந்திருக்கக்கூடிய சீடனை கொஞ்சம் ஏற இறங்க பார்த்தாரு. சரி பெரியவராச்சியே காது கேட்காது போலன்னு சொல்லி காது கிட்ட பக்கத்துல போய், ஐயா பக்கத்து ஊருக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சத்தமாவும் கேட்டாரு. அப்பவும் எந்த ஒரு பதிலும் இல்ல. சரி அப்ப இவருக்கு காது கேட்காது போல, எதுக்காக குரு அனுப்பி வச்சாருன்னு தெரியல, நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு நினைச்சு திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச தூரம் தான் நடந்திருப்பாரு, இந்த பெரியவர் அவரை கை தட்டி கூப்பிடுறாரு. உடனே திரும்பிட்டாரு. தம்பி இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டதும் பக்கத்து ஊருக்கு போக 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த சீடருக்கு வந்ததே கோபம். ஐயா எவ்வளவு நேரமா கேட்டேன், உங்க காதுல பக்கத்துல வந்து கூட கத்தி கேட்டேன், அப்பெல்லாம் உங்களுக்கு கேட்கல, இப்ப எதுக்கு பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரா. உடனே அந்த பெரியவர் என்ன சொன்னாரு தெரியுமா, தம்பி நீங்க நடந்து வரும்போது உங்க நடையோட வேகத்தை நான் கவனிக்கல, இப்போ நீங்க நடந்து போகும்போது நான் கவனிச்சேன், இந்த மாதிரியான ஒரு வேகத்துல நடந்து போனீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துல போயிடலாம், அதுக்காக தான் நான் சொன்னேன்னு சொன்னாரா. உடனே இந்த சீடன் என்ன பண்றாரு, நடந்ததையெல்லாம் வந்து தன்னுடைய குரு கிட்ட சொல்றாரு. அப்போதான் குரு சொல்றாரா, நடந்த நிகழ்ச்சியில தான் நீ கேட்ட கேள்விக்கான விடையும் இருக்குது. என்ன அப்படின்னா, நீ இந்த முதியவர் கிட்ட கேட்ட, முதியவர் உடனே சொல்லல, உன்னோட நடையின் வேகம் எவ்வளவு இருக்குது, அப்போ நீ எவ்வளவு நேரத்துல அடைய முடியும் அப்படின்றத கணிச்சு சரியா சொன்னாரு. இதுதான் உன்னுடைய அறிவுக்கும் அந்த முதியவருடைய புத்திசாலித்தனத்துக்குமான வேறுபாடு, இப்போ புரிஞ்சதா அப்படின்னு கேட்டாரா. உடனே சீடர், புரிஞ்சது குருவே, புத்திசாலித்தனம்னா என்ன அப்படின்றத நீங்க எனக்கு ஒருத்தருடைய செயல்லையே காட்டிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு வணங்கிட்டு தன்னுடைய வழியே போயிட்டாராம். ஆமா நேயர்களே, புத்திசாலித்தனம் அப்படின்றது கொஞ்சம் நிதானமா யோசிச்சு விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு செயல்முறை. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். இதே மாதிரியான இன்னொரு அர்த்தமுள்ள கதையை தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
10: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
11: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
10: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
11: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
10: இதனால மக்களுக்கு சொல்றது
11: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
12: எல்லாருக்கும் தெரியுமே.
10: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
11: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
13: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசை 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில இயேசுபிரான் சொன்ன ஒரு கதையை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, விதைப்பவர் ஒருத்தர் தன்னுடைய விதைகளை எடுத்துட்டு கிளம்பி போனாராம். போகும்போது சில விதைகள் வழியில விழுந்துடுச்சு. அதை என்ன பண்ணுது, பறவைகள் வந்து கொத்தி தின்னுடுது. இன்னும் கொஞ்சம் விதைகள் பாறை உரத்துல விழுகுது. விழுந்ததும் அது முளைக்க முயற்சி பண்ணாலும் வேறு விட இடம் இல்ல, தண்ணி இல்ல, வாடி போயிடுச்சு. இன்னும் சில விதைகள் முட்களுக்கு நடுவுல விழுந்துடுச்சு. அது வளரும் போது முட்கள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டுருச்சு. நாலாவதா சில விதைகள் வயல்வெளியிலேயே விழுந்தது. அது ரொம்ப அழகா வளர்ந்து 30, 60, 100 மடங்கா பலன் கொடுக்க ஆரம்பிச்சது. இந்த கதையை சொல்லி முடிச்சதும் சீடர்கள் கேக்குறாங்க, குருவே இந்த கதைக்கான விளக்கம் என்ன, கொஞ்சம் புரியுற மாதிரி எங்களுக்கு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டதும் இயேசுபிரான் சொன்னாராம், வலியோரம் விழுந்த விதைகள் அப்படின்னு சொன்னது ஒருத்தவங்க சொல்லக்கூடிய நல்ல செய்திகளை கேட்டு உடனே மறந்து போகக்கூடிய நபர்கள். ரெண்டாவது பாறையோரம் விழுந்த விதைகள் சொன்னேன் இல்லையா, அவங்க ஒரு நல்ல செய்திகளை கேட்பாங்க, ஆனா ஏதாவது துன்பங்கள் வந்ததும் அதை தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த மனசு இல்லாம விட்டுருவாங்க. மூணாவது முச்சீடிகளுக்கு நடுவே சில விதைகள் விழுந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அது எதுக்காக அப்படின்னா, என்னதான் நல்ல வார்த்தைகளை கேட்டாலும் கூட இந்த உலகத்தின் ஆசைகள், சந்தோஷங்கள், துன்பங்கள் இந்த மாதிரி மூழ்கும் போது அந்த வார்த்தைகளை எல்லாம் மறந்தே போயிடுவாங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் சொன்னது சொல்லப்பட்ட செய்திகளை தன்னுடைய மனசுக்குள்ள ஏத்து அதை தன்னுடைய வாழ்க்கையில செயலாக்கக்கூடிய நபர்கள். பொதுவாவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நாம வாழணும் அப்படின்ற ஒரு கருத்தை இயேசுபிரான் தன்னுடைய சீடர்களுக்கு விளக்கி சொன்னாராம். ஆமா நேயர்களே, நாமளும் கூட நம்ம வாழ்க்கையில பெரியவங்க மூலமா, ஆசிரியர்கள் மூலமா, புத்தகங்கள் மூலமா, ஏன் இணையதளம் மூலமா கூட நிறைய நல்ல விஷயங்களை கேட்கிறோம். ஆனா எப்படிப்பட்ட விதைகளா அது நமக்குள்ள பலன் தருது அப்படின்றத இந்த நாள்ல கொஞ்சம் யோசிப்போம். 100 மடங்கு பலன் தரக்கூடிய நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளா நம்மளுடைய உள்ளங்கள்லாம் மாறட்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
14: மாலா மாலா, இதா மீன்.
15: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
14: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, 2 போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
15: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க, பத்திரமா இருக்காங்களா?
14: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
15: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும், நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
14: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
15: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான், ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்ல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
12: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
1: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
1: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
1: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம், வத்தை, போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000க்கும் மேல வரும். வருஷத்துக்கு 150 நாள் கடலுக்கு போறத வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
1: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 வருஷமா கடலுக்கு போறேன். அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
3: தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க? வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, நான் அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு வந்து வந்தாச்சு. இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு தினம். எதுக்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி விடுமுறையாக இருக்கும், நம்ம கடலுக்கு வந்து போகிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து ஓய்வுகள் வந்துருக்கும். அப்போ அதோட முக்கியமாக சம்பள காசு தினம் இன்றைக்கி வந்து, சம்பளம் ஊதியமாகக்கூடிய முக்கியமான ஒரு தினம் நம்ம மீனவர்களுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால சனிக்கிழமை எப்பவுமே ஒரு ஜாலியான ஒரு நிம்மதியான, அப்பாடா சனிக்கிழமை வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கும். இந்த நிறைவோடே காலை நேரத்தில் வந்து எழுந்திரிச்சு கடற்கரைக்கு வந்து போகிறவங்களா இருக்கட்டும் சரி, இல்லை அப்படியே சும்மா வீட்டு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் சரி, எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கம். அப்படியே நம்ம நிகழ்ச்சி தொடங்கிலாம் நீங்கள் கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டும்னு கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக வானிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வானிலை தகவல்கள் வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலேருந்து காற்று வந்து வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 9 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 18 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று காற்று அப்படிங்கிறதே ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு மந்தமான ஒரு சூழலுக்கு வந்து போயிடுச்சு. எல்லா நேரமே ஒரு காற்று அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம், ஆனால் நேற்று அப்படி இல்லை, ரொம்ப ஒரு ட்ரையான ஒரு நாளாகவே வந்து போச்சு. அதுவும் நைட்டு ஒரு 10 மணி 11 மணி போனோம்னா நல்லா காற்று நம்ம ஊரில் வந்து வீசும். அப்படின்னா இல்லாமல் லைட்டாக கூட நான் ஆட மாட்டேன், ஆடாமல் அப்படியே நிற்பேன் ஸ்டெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இலை கூட வந்து ஒரு மரத்துலேருந்து ஆடலை. அவ்வளோ அமைதியான ஒரு நாட்களாக வந்து நேற்று வந்து போச்சு. இப்படி காற்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது, அது நல்லதே. இருந்தாலும் அப்பப்போ வந்து அடிக்கலாம், தூங்குகிற நேரத்துலேயாச்சும் காற்று லைட்டாக வச்சு அடித்தா தான் வேர்க்காமையாச்சும் இருக்கும், அந்தளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. சரி, மழை வருமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரியளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மற்றும் தெங்காசி
4: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:23 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோஸ் எஃப்எம் 90.4 வெல்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் நம்மளுடைய மண்டபம் விசைப்பழகு மீனவர்களுக்காக ஒரு அறிவிப்பை நம்மளுடைய மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை உதவி இயக்குனர் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, இது ஏற்கனவே உங்களுக்கு வந்து தெரியும், இருந்தாலும் இது வந்து ஒரு கட்டாயமான இப்போ ஒரு அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, மண்டப பகுதியைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் எல்லாருமே ஒர 5 நாட்கள் மைலுக்கு அந்த பக்கம் போய் தள்ளி போய் தான் மீன் பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதை நார்மலாக, ஆனால் இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 5 நாட்களுக்கு உள்ளே யாராவது வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க. அதே மாதிரி எல்லா விசைப்படகளையும் டிரான்ஸ்பாண்டர் கருவிகள் வந்து நல்ல இயக்க நிலையில் வைத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து வலைகளில் ஆமை விளக்கு சாதனம் அப்படின்ற ஒரு சாதனம் வந்திருக்கு. அந்த சாதனம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு மேல் பகுதியில் வந்து இருக்கும். ஆமைகள் வலைகளில் வந்து மாட்டுச்சு அப்படின்னா அது தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். அந்த கருவியும் வலைகளில் வந்து பயன்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. உதவி இயக்குனர் வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயங்கள் நடந்திருக்கலாம், அவங்க வந்து ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்துருக்கலாம், அதனால் இது எல்லோரும் வந்து தெரிஞ்சு வச்சுங்க, இது எல்லாத்தையும் கவனமாக வந்து இருந்துங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து பகிர்ந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் பாம்பன் பகுதியில் ராமேஸ்வரம் பகுதியில் எல்லா மீனவர்களுக்கும் ஒரே மாதிரியான அறிவிப்பு தான் இது வெளியிட்டு கடைபிடிச்சு கொள்வோம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடலோஸ் எஃப்எம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: நேரம் சரியாக 7:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாலுக்காலையுமே, ஓ தாலுக்காவுக்கு ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய 9 தாலுக்காலையும் 9 ஊர்களில் மாதந்தோறும் பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம் அப்படின்ற முகாம் ரேஷன் கடைகளில் வந்து நடைபெறும். இல்லை ரேஷன் குறித்த ஒரு முகாமாக இந்த முகாம் வந்திருக்கும். இதற்கு நீங்கள் போனீங்கன்னா, இந்த முகாமில் போனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ரேஷன் சார்ந்த ஏதாச்சும் பிரச்சனைகளை வந்து புகார்களை வந்து தெரிவிக்கலாம், இல்லை குறைகளை தெரிவிக்கலாம். அதே மாதிரி மின்னணு ரேஷன் பதிவு பண்ணலாம், ரேஷன் கார்டுகளில் ஏதாச்சும் பேர் திருத்தம் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த பேர் திருத்தங்கள் வந்து பண்ணலாம், முகவரி மாற்றங்கள் வந்து பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணலாம் இந்த கூட்ட முகாமில். இது ஒவ்வொரு தாலுக்காலையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊரில் வந்து நடைபெறும். இப்போ எல்லா தாலுக்காலையும் எந்தெந்த ஊர்களில் வந்து நடைபெறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. நம்மளுடைய ராமேஸ்வர தாலுக்கால சூசியப்பர் பட்டணம் பகுதியில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் இது இன்றைக்கி வந்து நடக்கிறதுக்கு. அதே மாதிரி ராமநாதபுரம் தாலுக்காக்கு கோரவல்லி அப்படின்ற பகுதியிலையும், திருவாடானை தாலுக்கால வட்டாரம் அப்படின்ற பகுதியிலையும், பரமக்குடி தாலுக்கால நகாச்சி அப்படின்ற பகுதியிலையும், முதுகுளத்தூர் தாலுக்கால செங்கற்படை அப்படின்ற ஊர்லேயும், கடலாடி தாலுக்கால மாரந்தை எம் சவேரியார் பட்டணம் சமுதாய கட்டிடத்திலும், கமுதி தாலுக்கால மாணிக்கம் பச்சேரி ரேஷன் கடையிலையும் இது நடக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தாலுக்காலையும் தாலுக்காக்க ஒரு ஊர் அப்படின்ற ஊர்களில் நம்ம ரேஷன் குறைதீர்ப்பு முகாம் வந்து நடைபெறிருக்கு. அதனால் இப்போ நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்க மக்களுக்கு வந்து சூசேபர் பட்டணம் பகுதியில் வந்து நடைபெறிருக்கு. சூசேபர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த பகுதி மக்கள் இன்றைக்கி இந்த ரேஷன் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குது, இல்லை ஏதாச்சும் மாற்றம் செய்யணும் அப்படின்னா ரேஷன் கடைக்கு நேராக போங்க, உங்களுக்கு தேவையான பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் பண்ணிட்டு வாங்க, இன்றைக்கான அந்த முகாமை பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பைய எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. அதே மாதிரி தங்கம் என்ன எப்படி விலையில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10,923 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,350 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,018 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 106,800 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலையின் நிலவரம். அடுத்ததா நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு செயலி, ஃபோனில் வச்சுருக்கக்கூடிய ஒரு செயலி என்ன அப்படின்னா வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் அப்படிங்கிறது எதுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறது வந்து தாண்டி அது நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் மாதந்தோறும் ஏதாச்சும் ஒரு புது அப்டேட் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த இதை வச்சுங்க அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இந்த மாதம் இப்போ என்ன ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மெசேஜுக்குள்ளே போனோம்னா யார் யாருன்னா ஆன்லைனில் இருக்காங்களோ எல்லார் பக்கத்துலேயும் பச்சை கலரில் ஒரு லைட் வந்து எரியும். அது எரியும் போது இவங்கனா வந்து ஆன்லைனில் இருக்காங்க, இவங்களோட ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பலாம் பேசலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே முறையை அப்படியே அதே மெட்ட நிறுவனம் தானே இதிலேயே வந்து இருக்கிறது, வாட்ஸ்அப்புக்கு கொண்டு வர போகிறாங்க. எல்லா பேருக்கும் பக்கத்தில் பச்சை கலரில் ஒரு லைட் எரியும். அந்த லைட் வந்து எரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க இப்போதைக்கு ஆன்லைனில் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம ஏதாச்சும் கேட்கணும்னா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது வசதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் இருந்தது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப்புக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இதன் மூலமாக யாருக்காச்சும் வந்து இவங்க ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்திய நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் ஆக்லாந்தில் இன்று காலை பேச்சுகள் நடத்திய போது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் புதுதில்லியில் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு இடையே புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் 100% வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வரிவிலக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். அடுத்த 15 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரதமர் கூறினார். அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று காலை ஆக்லாந்தில் உள்ள அந்நாட்டின் அரசு இல்லத்தில் அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியா நியூசிலாந்து இடையே வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் இன்று நியூசிலாந்தின் வர்த்தகம் மற்றும் விளையாட்டு பிரமுகர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். இரு நாடுகளின் மக்களுக்கிடையே நிலவும் வலுவான உறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய வம்சாவளியினரின் பிரம்மாண்ட கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்களிடையே நேற்று உரையாற்றிய அவர் இந்திய பெருங்கடல் உலகில் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்று கூறினார். இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு பகுதிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடல்சார் பாதுகாப்புக்கும் முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டார். உலகில் புவிசார் அரசியல் மற்றும் போட்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கடல் எல்லைகளை பாதுகாத்து நாட்டின் வளத்தை கட்டி காப்பதில் கடற்படை பெரும் பங்காற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த திட்டத்தால் 6,750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழகத்தின் நிலை மேலும் வலுப்படுவதோடு கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து பெருமளவிலான வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் பெருகும் என்றும் அரசு கூறியுள்ளது. மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 1,00,000 ரூபாய் வரை உத்தரவாதமில்லாத கடன் வழங்குவது குறித்து தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தொழில் கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 புத்தொழில் நிறுவனங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் திரு ஆதிஷ்குமார் சிங், மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள கல்வராயன் மலையில் தாழ் தெய்வனூர் கிராமத்தில் நேற்று பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். அவர்கள் வழங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கரூரில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பை வகுப்பறையில் மாணவர்களை காண செய்த கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி திருமதி மல்லிகா தெரிவித்துள்ளார். அந்த தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நேற்று முன்தினம் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையை மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6.55 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை வரலாற்றில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கொள்முதல் விலை இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் 1000 மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன. மொத்தமாக 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து தினந்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2.5 கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலையை தினந்தோறும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் நிர்ணயம் செய்கிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 6.55 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை வரலாற்றில் அதிகபட்சமாக 6.55 ரூபாய் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விற்பனை அதிகரிப்பு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரி செய்திகள். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. மும்பை பாண்ட்ரா மேற்கு பகுதியின் வணிக வளாகத்துடன் கூடிய குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சலப் பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பேண்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கண்டிப்புதூர் பகுதியில் இடித்தாக்கி விசைத்தறி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னை ஆர் கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொல்லத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய விரைவு ரயில் தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2 கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
2: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
3: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

இந்த காலத்தில் கிஃப்ட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக ஆயிடுச்சு. கிஃப்ட்ஸ் யாருக்காச்சும் நம்மளுக்கு வந்து ஒரு பரிசளிப்பு வந்து கொடுக்கறது, நினைவு பரிசு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் வந்து மாறிடுச்சு. அதையும் இப்போ ஒரு தொழிலாக வந்து மாற்றிட்டுருக்கு. இந்த மாதிரி இந்த கிஃப்ட்ஸ் கொடுக்குறதே வச்சு ஒரு தொழில் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக ஒரு சிறப்பான ஒரு தகவல். இப்போ நேரம் சரியாக 8:21 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 மெழுகுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். கிஃப்ட்ஸ் கொடுக்குறதுல எனக்கு நான் ஒரு கிஃப்ட் வந்து பண்ணியிருந்தேன். நானே என் கைப்பட ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு கிஃப்ட் உண்மையிலே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னென்னா நம்ம வந்து ரூபிக்ஸ் கியூப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கலர் கலராக 6 பக்கம் 6 கலர் இருக்கும், கலர்னால் சேர்த்து வந்து விளையாடுவோம் இல்லையா. அந்த ரூபிக்ஸ் கியூப்பில் ஒவ்வொரு பக்கமும் ஒரு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்கு கிஃப்ட் கொடுக்க நினைக்கிறோமோ அவங்களோட ஃபோட்டோ ஒட்டி அதை கரெக்டாக கட் பண்ணி அதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டா அது 6 பக்கம் 6 ஃபோட்டோ வந்து இருக்கும். அதை நம்ம சுற்றி விட்டால் வேறு வேறு பக்கம் வேறு வேறு ஃபோட்டோ வந்து மாறிடும். திரும்ப அதை நம்ம சுற்றுற பட்சத்தில் அந்த ஃபோட்டோ 6 பக்கமும் 6 ஃபோட்டோ வந்து வரும். அது ஒரு அழகான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் வந்து பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ரெசின் ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு. அது எனக்கு பண்ணணும், ரொம்ப நாள் ஆசை நம்ம எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெசின் ஆர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட ஃபோட்டோ இருக்கும், அதன் மேலே ரெசினை ஊற்றி, ரெசின்ங்கிற ஒரு இந்த திரவத்தை ஊற்றி அது மேலே டெக்கரேஷன் வந்து பண்ணுவாங்க. நம்ம கீச்சைனை வந்து போடலாம், டாலரை வந்து போடலாம், கையில் வந்து கட்டிக்கலாம், நிறைய விஷயமா வந்து பண்ணலாம். இந்த ரெசின் ஆட்டை நம்ம ஃபோட்டோவை வேறு வேறு என்ன மாதிரியான கிஃப்டாக மாற்றணுமோ மாற்றுறதுக்கான ஒரு வழி. இப்போ இந்த ரெசின் ஆட்டை வந்து சொல்லித்தராங்க, நம்மளோட ஆன்லைனில் இதுக்கான ஒரு பயிற்சி வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லித்தராங்க அப்படின்னா, தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நல சங்கம் அவங்க தான் வந்து தெரிவிக்கிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை, ஒவ்வொரு மாதத்தோட 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை, 2 சனிக்கிழமைகளில் சாயங்காலம் 3 மணிக்கு மேலே வந்து இந்த ரெசின் ஆர்ட் பயிற்சி வந்து வழங்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கிற மூலமாக நம்ம ரெசின் கலவை தயாரிக்கிறது எப்படி, மோல்டிங் தயாரிக்கிறது எப்படி, டிசைனை வந்து செய்கிறது எப்படி, கியூரிக் மோல்டிங் ஃபினிஷிங் அப்படிங்கிறது தயாரிக்கிறது எப்படி, கீச்சைன் அழகு சாதன பொருட்கள் கடிகாரங்கள் வந்து தயாரிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கலாம். ஒரு கடிகாரத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சு அதை எப்படி உருவாக்குறது அப்படின்னு எக்கச்சக்கமான பயிற்சிகள் வந்து சொல்லித்தரிருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா காசு எதுவும் கட்டணுமா அப்படின்னு கேட்டால், கட்டணம்னா எதுவும் கிடையாது. நீங்கள் இலவசமாக இழந்து இதில் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம், படித்து இதில் வந்து கற்றுக்கலாம். ஒவ்வொரு மாதத்தில் இருக்கக்கூடிய 2வது சனிக்கிழமை மற்றும் 4வது சனிக்கிழமைகளை இந்த பயிற்சி இருக்குது. இன்றைக்கி 2வது சனிக்கிழமை தான், சாயங்காலம் 3 மணிக்கு நீங்கள் அந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கலாம். சரி, கலந்துக்க என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு கேட்டால், இணையத்தில் இருக்குது. இணையத்திலே நம்ம வந்து விண்ணப்பிச்சு நம்ம வந்து கலந்துக்கலாம். zoom.vezttn.com

.com அப்படின்ற இணையதள முகவரியை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஜூம் .weewatn.com அப்படின்ற இணையதள முகவரியில் இது பற்றின தகவல்கள் வந்துருக்கு. நீங்கள் கூடுதல் தகவல் வேணால் நம்ம கடலோ சீக்கிரம் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இணையதள முகவரி வந்து சொல்லுவாங்க. நீங்கள் மீண்டும் இதில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு பயிற்சியை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு மாதமும் ரெண்டு நாள் ஒரு 3 மணி நேரம் தான் பயிற்சி. நீங்கள் கற்றுக்க ஆசைப்படுறத கற்றுக்குங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசி FM 90.4.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ இன்றைக்கான மீன் உலக நிலவரத்தை கொடுக்க நம்ம கேப்டன் ராஜனா வந்து வரல. அண்ணனுக்கு வந்து ஒரு வேலை போல, அண்ணனால நம்மளை வந்து ரீச் பண்ண முடியல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு என்ன தினம், சிறப்பாக வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தினங்களில் ஒன்று, மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எதுக்கு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய உலக மக்கள் தொகை தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1987 July 11 உலக மக்கள் தொகை கணக்கெடுப்படி 500 crore வந்து தொட்டது. கிட்டத்தட்ட ஒரு 30-35-36 தான் ஆயிடுச்சு. இந்த 30-35 முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 500 crore இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்க்கும்போது இவ்வளோ கணக்கெடுப்பில் இவ்வளோ வந்து கூடியிருக்கு. 800 crore தாண்டி இருக்கு. 300 crore, அதாவது 10 100 crore பேர்கிட்ட வந்து மக்கள் தொகை வந்து உயர்ந்திருக்கு. மக்கள் தொகை வந்து குறையுதுன்னு தான் சொல்லிட்டுருக்காங்க, ஆனால் கூட்டிகிட்டு தான் வந்து போயிட்டுருக்கு. அதிகப்படியான மக்கள் தொகை அப்படிங்கிறது கூட்டிகிட்டு இருக்கு. அந்த நாளை வந்து நினைவுப்படுத்துகிற மாதிரி 1987 நடந்த அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து நினைவுப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி உலக மக்கள் தொகை தினமாக வந்து சொல்கிறாங்க. இப்போ மொத்தமாக நம்ம உலக மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 810-820 crore வந்து தாண்டிருச்சு. இன்னுமே அதிகரிக்கும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. 2050 இது 970 crore வந்து உயர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புனா மக்கள் தொகை என்றது மட்டும் கிடையாது, அதில் யார் யார் எந்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, யார் யார் வந்து குடும்பத்தோடு இருக்காங்க, யார் யார் வந்து தனியாக வந்து விதவிகளாக இருந்திருக்காங்க, குழந்தைகளாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, மாற்றுத்திறனாளி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எல்லா கணக்கெடுப்பும் நடத்துவாங்க. எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு நம்மகிட்ட ஒரு ப்ரூஃப் வந்து இருக்கும். அதே இந்த வருஷத்தோடு வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் கடகடகடனே எல்லா மக்கள் தொகை வந்து கணக்கெடுப்பு வந்து நடத்தி அடுத்த வருஷம் ஒரு பெரிய ஒரு டீட்டெயில் வந்து வெளியிடுவாங்க. அதனால் இந்த மக்கள் தொகை அப்படிங்கிறத கேட்டு உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் அதிகாரிகள் வரும்போது தெளிவான பதில்களை அவங்களுக்கு வந்து கொடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இன்னைக்கு இன்னொரு தினம் என்னென்னா உலக குதிரை தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளையாட்டுகளில் தொழில்துறையில் குதிரைகளோட பங்களிப்பை வந்து ஒரு நினைவுகூறும் வகையில் குதிரைகளுக்கும் நம்ம ஒரு உரிய மரியாதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு குதிரைகள் தினமாக வந்து வச்சுருக்காங்க. சரி, படுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் மீண்டும் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ரெசின் ஆர்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி. இந்த ரெசின் ஆர்ட் பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமாக வந்து பார்க்க தெரிஞ்சாலும், இதன் மூலமாக ஒரு தொழிலில் வந்து நம்ம வந்து தொடங்கி பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்திருக்கு. அதனால் இந்த மாதிரியான ஒரு ரெசின் ஆர்ட் மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்குங்க. ஏதாச்சும் வீட்டில் சும்மா தான் வந்திருக்கோம், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னா, இந்த கிஃப்ட்ஸு வந்து ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறதும் சரி, தையல்லே எக்கச்சக்கமான டைப்ஸ் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களையாச்சும் கற்று வச்சுங்க. ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து வீட்டு வேலையை பார்க்குறத தவிர ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா தெரியும் அப்படின்னா அதை நம்ம தொழிலாக மாற்றிக்கிட்டு நமக்கான வருமானத்தை நம்ம ஏற்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா வாரச்சந்தை இருக்கும், மறக்காமல் வாரச்சந்தையிலே வந்து கலந்துங்க. இதோட இன்னைக்கான நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாடா, பை பாய், சி யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தனீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இன்று காலை பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களின்போது இதனை அவர் தெரிவித்தார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் மார்க்கமாக இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பு காரணமாக இரு நாடுகளும் இயல்பான நட்பு நாடாக உள்ளன என்று கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் வர்த்தகம் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளது என்றும் திரு மோடி கூறினார். கடந்த ஆண்டு ஹோலி பண்டிகையின் போது நியூசிலாந்து பிரதமர் இந்தியாவுக்கு வருகை தந்ததை குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஹோலியின் வண்ணங்களைப் போல அவரது வருகை இரு நாடுகளின் உறவிலும் புதிய எழுச்சியை உருவாக்கியது என்று கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் பேசுகையில், கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து வருகை தருவது சிறப்பானது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையே மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் துறைமுகங்களின் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்தபோது இதை அவர் தெரிவித்தார். துறைமுக பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற தனியார் பாதுகாப்பு முகவர்களிடம் மட்டுமே பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். துறைமுக பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பயிற்சியை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று உரையாற்றிய அவர், அறிவியல் மற்றும் சமூகம் இணைந்து வளர்ந்து வரும் இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவை ஒரு சவாலாக பார்க்காமல் அதை வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கும் தேசிய முன்னுரிமைகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர், தொழில்நுட்பங்களை வெறும் பயன்பாட்டாளராக பெண்கள் பார்க்கக்கூடாது என்றும், புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் பெண்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்தியா ஏஐ திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வலுவான செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பை அரசு உருவாக்கி வருவதாகவும் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் பின் ஹமத் அல் புசாயதியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, கடல்சார் வணிகம், தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக சமூக ஊடகத்தில் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நீடித்த தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஒமன் நாடுகளுக்கிடையே உத்திசார்ந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் நீடித்ததாக திரு ஜெய்சங்கர் மேலும் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை குறிக்கும் வகையில் உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கப்பல் கட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் கட்டுமானத்தில் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்களும் சென்சார் மற்றும் மின்னணு சாதனங்களும் உள்நாட்டை சேர்ந்தவை என்று கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு பரிந்துரைக்கும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைந்தது. நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை எழுப்பியபோது அதற்கு பதிலளித்த அவர், விமான விபத்து குறித்து தனித்தனியாக இரண்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். விமானத்தை இயக்கிய விமானி குறித்து இதுவரை சந்தேகத்திற்குரிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும், விமானத்தின் அனைத்து தொழில்நுட்ப அமைப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டு இடைக்கால அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இறுதி அறிக்கை வரும் ஜனவரி மாதம் கிடைக்கும் என்றும், அதன் பின்னர் விசாரணையின் அடுத்த கட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். ரயில்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் செயல்திறனை அதிகரிக்கவும் வடக்கு ரயில்வேயில் 680 வழித்தடங்களில் கவாச் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த வகை செய்யும் 206 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. அதிக பயணிகள் பயணிக்கும் வழித்தடங்கள் மற்றும் முக்கியமான வழித்தடங்களில் ரயில் பாதைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த இது உதவும் என்று ரயில்வே அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தில்லி கோட்டத்திற்குட்பட்ட ரேவாரி தில்லி தில்லி பட்டின்டா வழித்தடங்களில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சிக்னல் மீறல் சம்பவங்கள் மற்றும் ரயில் விபத்துகளை தடுப்பதன் மூலம் ரயில்வே பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் முழுவதும் கிராமப்புற இணையதள உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக குஜராத் அரசு மற்றும் BSNL ஆகியவற்றிற்கு இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேம்படுத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை குஜராத்தில் செயல்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தில் உள்ள சுமார் 14,287 கிராம ஊராட்சிகளில் அதிவேக இணைய சேவை வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே உள்ள 14,264 கிராம ஊராட்சிகளில் இணைய கட்டமைப்பு தடையின்றி இயங்கும் வகையில் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் புதிதாக உருவாக்கப்பட்ட 23 கிராம ஊராட்சிகளில் இணைய வசதியை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியான ஓயோ மாநிலத்தில் சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு பள்ளிகளிலிருந்து கடத்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நைஜீரிய பாதுகாப்பு முகமைகளால் மீட்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை அதிபரின் செய்தி தொடர்பாளர் திரு பேயோ ஒன்னனுகா நேற்று அறிவித்தார். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சில பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலியுடன் கூடிய அறிக்கையில் இந்த நடவடிக்கையின் போது கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது நைஜீரியாவின் உள்நாட்டு உளவு அமைப்பான அரசு பணிகள் துறையின் காவலில் இருப்பதாகவும் திரு வன்னனுகா குறிப்பிட்டார். மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடத்தல்காரர்களில் பலர் கொல்லப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளே, இன்னைக்கு வாரத்தில் லாஸ்ட் நாள் சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம நிகழ்ச்சி இருக்காது. அதனால் உங்கள் வாழ்த்துக்களோடு வாங்க கடல் ஓசை பண்பலை 90.4 7094349999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க, பாடலை கேளுங்க. நம்ம சாப்பிடும்போது சாப்பிடும்போது நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல சமைச்சவங்களுக்கு, அப்புறம் அந்த காய்கறி மீன் கூட சேர்ந்து சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி சாப்பிட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சோறு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி பாலா என்ற பாலசுப்ரமணியன் என்ற பாலா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள். அவங்க வந்து சேது, பரதேசி, நாம் கடவுள், பிதாமகன் இப்படி பல படங்கள் நடிச்சிருக்காங்க. உண்மையிலே சேதுல வந்து சிறந்த இயக்குனருக்கான விருது கிடச்சிருக்கு. நான் கடவுளில் வந்து ஒரு விருது, டைரக்டர்கள் சங்கத்தின் சார்பாக பரிந்துரைக்கப்பட்ட ஒரு விருது ஒன்று கிடச்சிருக்கு. சேதுல வந்து சூப்பரான படம் உண்மையிலேயே. அந்த கதை வந்து அவங்க மதுரை தேனி உத்தமபாளையத்தில் பிறந்தவங்க, அவங்க அப்பா மதுரையில் பேங்கில் வேலை பார்த்தாங்களாம். அவங்க வந்து அமெரிக்கா காலேஜிலலாம் படித்தாங்களாம். அவங்களோட படித்தவங்க வந்து நம்ம ஊர்லேயும் இருக்காங்க, தங்கச்சி மடத்தில் அப்படின்னு, மிந்துன செட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மேலும் விருதுகளை வாங்கி சிறப்பாக சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், இன்னும் பல பல விருதுகள், நிறையா விருதுகள், என்னென்ன விருது இருக்கோ அத்தனையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்போம். அடுத்து கிளன் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு, சரோ அவங்களுக்காண்டி ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியோ அப்படின்னு பாடல் கேட்டிருக்காங்க. மக்களே, உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள், பாடலை கேளுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 தாங்க.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750627773.
1: சம்மர் நாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் டைல்ஸ் மால்.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
3: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
6: அன்பான உறவுகளே, நான் ஏன் வந்து நடிகர் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு டைரக்டர் வந்து நடிகர்களை உருவாக்குறது ஒரு டைரக்டருடைய கடமை. ஏன்னா அவங்க தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும் அப்படின்னு. நம்ம சிவாஜி கணேசனோட ஒரு சிறந்த நடிகர் யாருமே இருக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கே நம்ம பாரதிராஜா சார் ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு நடித்ததுனால இன்றைக்கி அந்த முதல் மரியாதை இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப சூப்பராக எல்லாருமே ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் அடுத்து ருபென்ஷியாக்கா எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு, ஆண்டனி கிரீன்சன் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க மகன் ஆண்டனி கிரீன்சன் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் ருபென்ஷியாக்கா குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து கிளாவென்ஷியா வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, வளன் விஜய் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, வளன் விஜய்க்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் கிளாவென்ஷியா அவங்க சார்பாகவும் எனது சார்பாகவும் இருவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு விஜய் பாட்டு கேட்டிருக்காங்க. அப்படி போடு அப்படின்னு ஒரு அழகான பாடலும், அடுத்து ஒரு பாடலும் வருது, அதுவும் ஒரு அழகான பிறந்தநாள் பாடல். மண்டகம் மைக்குண்டு வஉசி நகர்லேருந்து பிகே கனகராஜன் எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, அவங்க தான் லட்டு வந்து அப்படியே அள்ளி தெளித்துக்கிட்டே இருக்காங்க. அன்னை உங்களுக்கு ஒரு வணக்கம். ஏன்னா ஃபோனு, வாய்ஸ் காலு, வாட்ஸ்அப் காலு, இப்படி பல கால்கள் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னை அந்த லட்டரை இன்னைக்கு வரையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் கண்டிப்பாக வாழ்த்துக்களை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா லட்டரை வந்து அப்போலேருந்து இப்போ வரையும் லட்டரு வந்து சிறப்பான ஒரு இது. அதை வந்து நிறையா பேர் எழுதுறதில்லை, ஆனால் அதை எழுதி போட்டால் அதில் ஒரு எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு கிடந்த அந்த பாட்டை கேட்குறதுல ஒரு அழகான ஒரு சுவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து உலக மக்கள் தொகை, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 1987 வந்து 500 கோடி ஆயிடுச்சே, சரி இதை ஒரு நினைவாக கொண்டாடுவோம் அப்படின்னு வந்து அன்னையிலேருந்து கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து வறுமை, பாலின பாகுபாடு, இப்படி பல பிரச்சனைகளை வந்து முன்னெடுத்து செல்றதுக்காண்டி இந்த ஒரு மக்கள் தொகையை வந்து இது பண்ணியிருக்காங்க. சமூக உரிமை மீறல் இதுகெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கிறணும், நல்லா சிறப்பாக இருக்கணும், எல்லா மக்களையும் ஒன்று திரண்டி நாம் எல்லோருமே மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 500 கோடி, இப்போ 800 கோடியை தாண்டிடுச்சு. ஆனால் எவ்வளவு தான் தாண்டினாலும் அதுக்கு தக்கன சிறப்பாக வந்து மக்கள்களும் உழைக்கிறாங்க, அரசாங்கமும் உழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு முத்தான 3 பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
3: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து சித்தார் ஹோட்டலிலிருந்து தௌபிக் ரஹ்மான் அவங்க பேசியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம்.
4: எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு தங்கமான நிகழ்ச்சி வழங்கும் தங்கமான அவர்களுக்கும் தங்க நிவாசினி

0: திரைப்பட அனைவருக்கும் இன்று திருமணம் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களுடன். அதே போல் இன்று எங்களுடைய 23வது திருமண நாள். வாழ்த்துக்கள் சொல்லுங்களேன். சித்தார் ஓட்டிலிருந்து தௌஃபீக் ரஹ்மான். எனக்காக சாமி படத்திலிருந்து இவள் தானா இது தானா அந்த பாட்டை எனக்காக போடவும். என் குடும்பத்தாருக்கும் அதே போல் நிகழ்ச்சியை வழங்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: சித்தார் ஹோட்டலிலிருந்து தௌஃபீக் ரஹ்மான் அவங்களுக்கு வந்து 23வது திருமண நாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்கள் சார்பாகவும் நிவாசினி சார்பாகவும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்த ஒரு வாய்ஸ் நோட்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ராமேஸ்வர செம்ம மரத்திலிருந்து ராமு பேசுகிறேன். எனது அண்ணன் மகள் திவ்யஸ்ரீகி பிறந்த நாள். அவர்களை எங்கள் குடும்பத்தினர் சார்பாகவும் அனைத்து நண்பர்களின் சார்பாகவும் உறவினர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்காக அன்புள்ள அப்பா சிவாஜி கணேசன் நடித்த படத்தில் அன்புள்ள அப்பா சாங் போட்டு விடுங்க.
1: சிம்மமாடத்திலிருந்து ராமண்ணன் தான். அவங்க அண்ண மகள் நித்யஸ்ரீ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் நித்யஸ்ரீ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு எஸ்பி பாலசுப்ரமணியன் சைலஜா அம்மா வாய்ஸில் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுது மக்களே. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா இன்றைக்கி வந்து ஒரு அழகான ஒரு தலைப்பில் வந்திருக்காங்க. தலைப்பே ஒரு நல்ல நம்மளுக்கு பிடிச்ச தலைப்பு, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச தலைப்பு தான் இது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்போடு வராங்க. இந்த தலைப்பு எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்து எனது அன்பான உறவுகளை திரும்ப வந்து திங்கக்கிழமை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைந்திருங்க, பாடல்கள் வருது. நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நடந்தது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: அவள் உறங்கி மட்டும் நான் பார்த்ததில்லை.
1: இஸ் இட், அம்மா உறங்கி நீங்க பார்த்ததே இல்லையா?

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசகரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட சூப்பரா பேச போறது நானி வாஷ்னி. இன்னைக்கு வந்து வாரத்துடைய கடைசி நாளுக்குமே வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியில அந்த சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம நிறைய விஷயங்கள், ரொம்ப ஜாலியான விஷயங்களை பத்தி பேசி தெரிஞ்சுக்குவோம் இல்லையா? ஸோ அப்படிதான் இன்னைக்கான நாளுமே அமைய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருக்குள்ளயுமே ஒவ்வொரு ஆசைகள் அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையுமே ஒரே பாட்டுல மாறினா நல்லா இருக்குமே, இல்ல இந்த படத்துல வர்ற மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்கணும், இல்ல இவங்கள மாதிரி நாமளும் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்லாம் தோணும். சிலர்லாம் முன்னேறி கொஞ்சம் போய் அந்த கதாபாத்திரமாவே சுத்திட்டு இருப்போம். குறிப்பா இந்த சக்திமான் கேரக்டரா இருக்கட்டும், இல்ல மத்த விஷயங்கள், இதெல்லாமே இந்த 90s கிட்டோட அழிக்கவே முடியாத பயங்கரமான விஷயங்கள்ல ஒண்ணு. இந்த சக்திமான் ஸ்பைடர்மேன்லாம் வரும்போது நாமளும் கை இப்படி எல்லாம் பண்ணி போக மாட்டோமா, பில்டிங் எல்லாம் தாவ மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை செஞ்சு பார்த்திருப்போம். அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் அதை பத்தி நினைச்சாது பார்த்திருப்போம். அப்படி சில படங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையிலேயே நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தோணும். ஸோ அந்த படத்துல வரக்கூடிய அந்த உணர்வு, அது வந்து காதலா இருக்கலாம், நட்பு, குடும்ப பாசம், சாதனை, மனிதநேயம் இப்படின்னு வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு தருணம் எதுவாக வேணா இருக்கலாம். அப்படி அந்த ஸ்கிரீன்ல பார்க்குற நிறைய சீன்ஸ் நமக்குள்ளேயுமே நம்மளை அறியாமலே ஒரு நம்பிக்கையும் சின்ன சின்ன ஆசைகளையுமே கொடுத்துரும். அப்படி உங்க வாழ்க்கையில இந்த படம் மாதிரி என் வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுன ஒரு படம் எது, அது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே இருக்க போகுது. உங்களுடைய கருத்துக்களையும் அதே சமயம் என்ன படம், அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற அனுபவத்தையும் பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அப்படி ஒரே பாட்டிலே நடக்கணும், இல்லை அந்த படம் மாதிரியே நடக்கணும் அப்படின்னா உழைப்பு அப்படின்றத அதிகமாக போட தான் செய்யணும். இருந்தாலும் இது ஒரு ஆசை தானே, தாராளமாக எல்லாருமே சொல்லலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருடைய லிஸ்டில் இந்த சூரிய வம்சம் அப்படின்ற படம் கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம், ஒரே பாட்டில் முன்னேறி வந்து எல்லாரையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையில் நாமளும் அந்த பாட்டை பார்த்துட்டே ஆசையை வளர்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் உங்களுடைய லிஸ்ட்லேயுமே இருக்கலாம். அதை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததா கரகாட்டக்காரன் படத்துல இருந்தும் சிட்டிசன் படத்துல இருந்தும் 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சித்தி, மாமா, மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பானு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
4: நேரம் சரியாக 10:17 ஒரு நேயருமே அவங்களுடைய ஆசைகள் அதே மாதிரி இந்த படம் மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கருத்தையுமே சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூப்பரான விஷயமாகவும் வாட்ஸ்அப் வழியாக அவங்களுடைய அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யார், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: சிஸ்டர், எனக்கு பைசன் மூவி பார்த்து ரொம்ப இன்ஸ்பைர் ஆயிடுச்சு. எனக்கும் அந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஏன்னா அது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, அதுவும் இல்லாமல் ஒரு கபடி பிளேயரோட வாழ்க்கை வரலாறு. அப்படி ஒரு நபர் இருந்து இந்தியாவுக்காக சாம்பியன்ஷிப் வாங்கி கொடுக்கலாம் பெரிய விஷயம். ஏன்னா நானுமே ஒரு கபடி பிளேயர் தான். எனக்கு வந்து கபடினாவே ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்குமா. கபடி ஸ்கூல் லெவல்லாம் சூப்பராக ப்ளே பண்ணுவேன். அதுக்கடுத்து அந்த லாக்டவுனுக்கு அடுத்து காலேஜ் போனதுக்கப்புறம் கபடி அவ்வளோவா விளையாடுறதில்ல. ஆனால் மேட்ச் எங்கே வச்சாலும் போய் பார்க்குறது, பசங்களோட சும்மா லைட்டாக ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கேன். அதுக்கடுத்து வேலைக்கு கமிட்மெண்ட் நிறையா, அதுக்கப்புறம் வேலைக்கு வந்துட்டேன்னா சுத்தம் இப்போ விளையாடுறதே இல்லை சிஸ்டர். எனக்கும் கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு கபடியில் செலக்ட் ஆகி, ஒரு டீமில் செலக்ட் ஆகி கபடி விளையாண்டு மேலே போகணும்னு எனக்கும் ஒரு ஆசை. லாஸ்ட்டாக எல்லாம் அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அந்த சூர்யா மாதிரி ஜெயிச்சிட்டோமாரா அந்த மாதிரி சொல்லணும்னு ஆசை எனக்கு.
4: கண்டிப்பா விரைவில் சூரரை போற்று சூர்யா மாதிரி நாமளும் ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பைசன் காலை மாடன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரொம்ப அருமையான ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2025 மாரி செல்வராஜ் அவங்களுடைய இயக்கத்துல வெளியான ஒரு நல்ல ஒரு படம். அர்ஜுனா விருது வாங்கின அந்த முன்னாள் கபடி வீரர் மனதி கணேசனோட வாழ்க்கை அப்படியே அடிப்படையா வச்சு சூப்பரான ஒரு படமா இருக்கும். ஸோ அதே மாதிரி விளையாட்டுல சாதிக்க நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுடைய கனவுக்கு அந்த ஒரு படமும் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பாம்பன்ல இருந்து நம்மளுடைய தீனா அண்ணா சொன்னது மூலமா தெரிய வருது. கூடிய சீக்கிரத்துல நீங்களுமே ஒரு சூப்பரான ஒரு கபடி பிளேயர் ஆகிறதுக்கான ஒரு வாழ்த்துக்களை கடலோசை FM சார்பா சொல்லிட்டு அடுத்ததா வந்து இந்த நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஒரு படம் மாதிரி நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்களை நமக்காக கொடுக்க வந்திருக்காங்க. இன்னைக்குமே அமலி ஜெனிஃபர் அவங்க அவங்களுடைய நல்ல விஷயங்கள் என்ன, கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: எனக்கு படம்னு சொன்ன உடனே முத முதலாக ஞாபகம் வருது தியேட்டர் தாங்க. நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது படத்துக்கு போவோம். அப்போ குடும்பத்தோடு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதுக்கிடையில் படம் முடிகிறதுக்கு முன்னாடி என் தம்பிலாம் தூங்கிடுவான். ராமேஸ்வரத்தில் அந்த நாளையில் வந்து ராம்நாத் சுவாமி தியேட்டரு, ஸ்ரீராம் தியேட்டர் தான் இருக்கும். நாங்கள் பெரும்பாலும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படிங்கிறதால ஸ்ரீராம் தியேட்டருக்கு தான் போவோம். அங்கே போய் படம் பார்க்குறோமோ இல்லையோ, அட அட அந்த 2.5 ரூபா முட்டை போண்டா இருக்கே, அப்புறம் அந்த 3 ரூபா கோனைசு, இப்போலாம் அது எங்கே கிடக்குனே தெரில. இதை வாங்கி திங்கிறதுக்காகவே நான்லாம் அப்போ படத்துக்கு போவேன். நைட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டு வசதி அவ்வளவா இருக்காது. நடக்கிற பாதையில் பாம்பு வந்தாலும் சரி, பெருச்சாளி வந்தாலும் சரி, கண்டுக்கிறது இல்லை. டார்ச் லைட்டை பிடிச்சிக்கிட்டே பொடிநடையாக நடந்து வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ அந்த 2 தியேட்டர்களுமே இல்லை. ராம்நாத் சாமி தியேட்டரில் வந்து அக்னித்த கரையில் வந்து தங்களோட பாவங்களை போக்குறதுக்காக மக்கள் வந்து குளிச்சுட்டு கலட்டி போட்ட அந்த உடுப்புகளை வந்து சேர்க்குற ஒரு கூடமாக தான் ராம்நாத் சாமி தியேட்டர் வந்து இப்போ இருக்குது. இப்போலாம் படம் பார்க்கணும் அப்படின்னாவே நம்ம ராம்நாடு தான் போகணும். பெரும்பாலும் இப்போ எங்கெங்க நம்ம தியேட்டருக்கு போகிறோம், தனித்தனியாக அங்கங்கே செல்லை நோண்டிக்கிட்டே கிடக்கிறோம். அப்படியே தியேட்டருக்கு போனாலும் போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணணுமா, இல்லைன்னா நேர்லேயும் போய் டிக்கெட் வாங்கிக்கலாம். அப்போலாம் தியேட்டருக்கு அந்த முக்குலேருந்து இந்த முக்கு வர கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். ஆண்கள் வரிசையும் பெண்கள் வரிசையும் தனித்தனியாக களை கட்டும். இப்போ எங்கெங்க தியேட்டருக்கு போகிறோம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்படியே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே போயிடுறோம், இல்லைன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் பார்த்துக்கிறோம். நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன் பாருங்களேன். எனக்கு இப்போ படம்னு சொன்ன உடனே என்னென்ன விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? சாட்ட படத்தை பார்த்தாலே நடிகர் சமுத்திரகனி அவர்களை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அறிவியல் சார் தான் ஞாபகம் வருவாங்க. படம் பாடம் நடத்துறது ரெண்டாவது தான். எந்தெந்த பசங்க பின்தங்கி இருக்காங்க, ஏன் எதனால் இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ரொம்ப விஷயங்களை சொல்லுவாங்க, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு. நம்மளுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது, நம்மளுக்கு எந்த டீச்சரை பிடிக்குதோ அவங்க பாடங்களை மட்டும் ரொம்ப நல்லா படிப்போம். அதுக்காக மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு அப்படின்னா சொல்ல முடியாது. எல்லா படங்களையும் நமக்கு பிடிக்கிறது இல்லைல்ல, ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு கதைக்காக பிடிக்கும். அந்த வகையில் சாட்ட படத்தை பார்த்த உடனே எனக்கு எங்கள் சார் தான் முதல்ல வருவாங்க. அந்த படத்தை நான் முத முதல்ல பார்க்கும்போது அப்படியே நம்ம சாரை பற்றி தான் படம் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அதில் இருக்கிற காட்சிகள் எல்லாமே தத்ரூபமாக இருக்கும். இப்படி எந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999.
4: கண்டிப்பா நம்ம ஊர்ல உள்ள அந்த ராமேஸ்வர தியேட்டர் பத்தி சொன்னதா இருக்கட்டும், இல்ல சாட்டை படம் அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு உங்களுடைய டீச்சர் மாதிரி சொன்னதா இருக்கட்டும், சூப்பரா இருந்தது. நமக்கெல்லாம் டீச்சர் அப்படின்றதுனால வேற வேற படங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். பரவாயில்ல, சாட்டை படத்துல உள்ள சமுத்திரக்கண்ணி மாதிரி நம்மளுடைய அக்காவோட டீச்சருமே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு படம் மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களும் தாராளமா பகிர்ந்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததா லீலை படத்துல ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

உங்களுக்கும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:35 நாமளும் நிறைய நேயர்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா ஒரு நேயர் வந்து வாட்ஸ்அப் வழியா அவங்களுடைய அந்த கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யாரு, என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: ஹாய் மேம், தங்கச்சி மடத்துல இருந்து லெவின் பேசுறேன். அதாவது என்னோட ஆசை அப்படின்னா, இந்த வசீகரா படத்துல விஜய் இருப்பாப்புல படிச்சும் படிக்காத மாதிரியா, தெரிஞ்சும் தெரியாத மாதிரியா இருப்பாப்புல, அந்த மாதிரியா வாழ்ந்து வந்திருக்கேன். 8th class வரைக்கும் படிச்சிருக்கேன், அதுக்கு மேல படிக்க முடியலன்னு சொல்லி வருத்தமா இருக்கு. இப்ப நான் கடல் தொழில் பண்றேன், ஆனா அந்த லைஃப்ல இருந்த மாதிரியா நம்மளுக்குன்னு ஒரு ஆசை எண்ணங்கள் எல்லாம் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா அது மாதிரியா வாழ முடியல. இருந்தாலும் ஊதாரித்தனமா சுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணல. இருந்தாலும் இப்போ 8th class படித்தாலும் நான் எலக்ட்ரிஷியன் வேலை எல்லா வேலையும் பார்ப்பேன். மற்றபடி இப்போ கடல் தொழிலுக்கு போகிறேன், இப்படி இருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கலாம். நான் பேசுகிறத ரெக்கார்டு பண்ணி நீங்கள் இதில் எப்போங்களா போடுற மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், வசீகரா பாட்டிலேருந்தே ஒரு பாட்டை போடுது, கடத்துலேருந்தே ஒரு பாட்டை போடுது.
2: நம்ம தங்கச்சி மடத்துல இருந்து லெனினரா இது வரைக்கும் யாருமே சொல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் சாதிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆள் மாதிரி சாதிக்கணும், இல்லை இப்படி வந்து நான் வந்து வாழ்க்கையில வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ணா வந்து வசீகரா படத்துல வரக்கூடிய அந்த பூபதி கேரக்டர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஜாலியா இருக்குமே, சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே கேட்கறதுக்கு ஜாலியா இருந்தது. அடுத்ததா வந்து களத்திலிருந்து நேயர் தமி மன்சாரி அண்ணா இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா, உங்க பேர் என்ன?
5: வணக்கம், என் பேர் தவிமல் சாரி.
4: நீங்க என்ன தொழில் பண்றீங்க?
5: நான் வந்து டிரைவர் தொழில் பண்ணேன்.
4: ஆனா இப்ப இது ஒரு சின்ன ஒரு கற்பனைக்கு தான், ஏதாச்சும் ஒரு படம் திரைப்படம் நீங்க வந்து பாக்குறீங்க, ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம் வந்து பார்க்கும்போது இந்த படத்துல நடக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க யோசிச்சு ஆசைப்பட்டதா வச்சிருக்கானா?
5: அப்படி யோசிச்சா பாபா படம் மாதிரி இருக்கணும்.
4: பாபா?
5: ஆமா, ரஜினி படம்.
4: பாபா படத்துல இருந்து 7 வாரம் கேட்கற மாதிரி,
5: 7 வாரம் கேட்கிற மாதிரி. நம்மளுக்கு 7 வாரம் பத்தாது, இருந்தாலும் ஒரு 15 வாரமா இல்ல 13 வாரமா கொடுத்தாங்க நல்லா இருக்கும்.
4: சரி, இப்ப
5: மனசு கஷ்டப்படாம நிம்மதியா தூங்கி
4: எந்திரிக்கணும். ஒரு நல்ல ஒரு விஷயம், இந்த மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. பணம் வேணும் தான் கேட்பாங்க, எல்லாரும் பணமே வேணாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம், நல்ல ஒரு எண்ணமும் கூட. நடக்குமான்னு தெரியல, நடக்க வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் உங்களோட கற்பனை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன பாடம் வேணும் சொல்லுங்க.
5: உங்களுக்கு பாவ படத்துல இருந்து போடுங்க. மாயா மாயா.
4: நன்றி.
2: கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே இந்த ஒரு காலத்தில் 7 வாரம் கொடுத்தாலாம் பத்தவே பத்தாது. அண்ணா சொன்ன மாதிரி ஒரு 13-14 இருக்கட்டுமே, இருந்தாலும் அந்த வாரத்தில் வந்து நிறையா பேர் என்னென்னமோ நம்ம கேட்போம். எனக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு அண்ணா வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மந்திரம் சம்மந்தமாக வரக்கூடிய படங்கள் எல்லாமே சின்ன வயசில் நம்மளை வந்து அவ்வளோ ஈர்த்திருக்கும். அந்த ஒரு வகையில் நிறைய பேருக்கு, அதாவது இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுன ஒரு படம் என்ன அப்படின்னா, இந்த ஜாக் பாட்டில் வரக்கூடிய அந்த ஒரு அச்சய பாத்திரம் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இட்லி ஃபஸ்ட்டு போடுவாங்க, இட்லியாக வந்துட்டே இருக்கும். அடுத்து வந்து தங்க நகையெல்லாம் போடுவாங்க, அப்புறம் தங்கமாக வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும், ஆனால் அதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கம்மி தான். வாய்ப்புகள் கம்மிங்கிறத விட வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது சும்மா கற்பனைக்கு வேணால் நம்மளால் சூப்பராக பேசிக்கலாம், ஆனால் இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்பு இருந்தால் தான் சாத்தியம் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததாக தங்கச்சி மடத்துலேருந்து லெனின் அண்ணா கேட்ட மாதிரியே வசீகரா திரைப்படத்துலேருந்து ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:44. நம்மளும் வந்து இந்த படம் பத்தின பல தகவல்களை நம்ம நேயர்கள் வாயிலா வந்து சூப்பராக கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு படம் மாதிரி ஒரு விஷயம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுற ஒரு படம் எது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில பகிர கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட்டா கூட உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிரலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேயருமே அவங்களுடைய சூப்பரான ஒரு தருணங்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. வாட்ஸ்அப் வழியா யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: அன்பு தங்கை நிவாசினிக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ராமேஸ்வர சம்ம மடத்திலிருந்து ராமு பேசுறேன். இன்றைய தலைப்பு ஒரு நல்ல தலைப்பு. நான் சிறு வயதில் இருக்கும்போது அலாவுதீனும் அற்புத விளக்கும் படம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு விளக்கு கிடைத்தால் நல்லா இருக்கும் என்று நானும் சிறு வயதில் அந்த விளக்கை தேய்ச்சி விளாண்டுருக்கேன். பூதம் வருமா வராதா அப்படின்னு பார்த்து விளாண்டுருக்கேன். அந்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு

0: மெய்சிலிக்க வைக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு பூரிப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி சத்தியமான் தூர்தர்ஷனில் போடுவாங்க, அந்த நாடகத்தை பார்த்து சத்தியமான் மாதிரியே சுற்றி விளாண்டுருக்கேன். அதனால் ஒரு அனுபவம் தான் எனக்கு. ஐயா படத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தேன், அந்த சாங் போட்டு விடுங்கப்பா, ரொம்ப நன்றி.
1: இந்த மாதிரி பல பேருடைய வாழ்க்கையில் நம்மளுமே ட்ரை பண்ணிலாம் பார்த்துருப்போம். அந்த விளக்கு என்னைக்காவது கிடைக்காதா, அதை வந்து நம்மளும் தேய்ச்சி ஜீனி வந்து நமக்கான அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துறாதா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அப்படிலாம் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருந்துரும் இல்லையா. அதனால தான் அப்படிலாம் வந்து இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் வந்து படம், அதை பற்றின ஒரு சூப்பரான தகவல்களை பற்றி நமக்காக அடுத்ததாக சொல்ல வந்திருக்காங்க அமலி ஜெனிஃபர். அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: படம் அப்படின்னாலே ரொம்ப பேரோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில் நடந்த மாதிரி இருக்குங்க. இல்லைன்னா இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஆமாங்க, அப்படி தான் எங்கள் பக்கத்து வீட்லேயும் ஒரு அக்கா சொன்னாங்க. சூர்யா நடித்த 24 படம் மாதிரி எங்கையிலேயும் ஒரு வாட்ச் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், நம்மள்கிட்டையும் ஒரு வாட்ச் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த நாட்களையெல்லாம் மாற்றிருப்பேன், எங்கள் அம்மா தவறிட்டாங்க, அந்த வாட்ச் இருந்திருந்தால் நானும் எங்கள் அம்மாவை உசுரோடு கொண்டு வந்திருப்பேன், அப்படி ஒரு நாள் நடக்காமலே ஆக்கியிருப்பேன், சுதாரித்து நடந்து எங்கள் அம்மாவை காப்பாற்றிருப்பேன்னு சொன்னாங்க. இப்படி கஷ்டப்படுற நாட்களையெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு விதியவே மாற்றிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கு உண்மையிலே ஆமா இல்லை அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கி நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். நம்ம எல்லாரும் அடிக்கடி நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அப்படியே இந்த ஸ்கூல் காலத்துக்கு திரும்ப போயிட மாட்டோமா அப்படின்னு தாங்க. அதுக்கு தான் எனக்கு பசங்க படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் வர்ற மாதிரி ஜீவானந்தம், அன்பரசு, மீனாட்சி இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம கூட படித்த நண்பர்கள் தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போவாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த செல்போன் உலகத்துல 4 பேர் சேர்ந்து மைதானத்துல உட்கார்ந்து பேசுறது, அடிச்சுக்கிறது, அப்புறம் அப்படியே சமாதானம் ஆகுறது, இதெல்லாம் ஒரு பெரிய வரம்ங்க. நம்ம வாழ்க்கையும் இந்த படம் மாதிரி கவலை இல்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய விஷயத்துல கூட பெரிய சந்தோஷத்தை தேடிக்கிற மாதிரி அமைஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. இப்படியே ஒவ்வொரு படத்துலயும் நம்மளை இணைக்கிற மாதிரி ரொம்ப விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மக்களே. இந்த மாதிரி நீங்க பார்த்த படங்கள்ல ச்சே இந்த படம் மாதிரி நடந்திருந்தா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு தோணுன தருணம் இருக்கா? உங்களோட கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999.
1: கண்டிப்பாக சூர்யா நடித்த அந்த 24 படத்தில் வரக்கூடிய வாட்ச் வந்து பல பேருடைய கனவாகவே இருக்கும். அதில் கூட ஒரு சீன்லாம் வரும், அவங்க வந்து இந்த தோனி வந்து கிரவுண்டில் வந்து விளையாடிட்டுருக்கும் போது டக்குன்னு வாட்சை நிப்பாட்டி போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அது பேர் அது வந்து பல பேருடைய ஒரு கனவாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு படத்தை நீங்கள் சொல்லும் போது எனக்குமே டக்குன்னு ச்சே இந்த வாட்ச் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அடுத்ததான் நம்ம நேயர் ஒருத்தவங்க கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மயக்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: பல படங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்றதை விட சில படங்கள் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கும். அது பல வகையில் அது வந்து வெளியாகும்போது ஆக்சுவலாக நம்மளுடைய வாழ்க்கையுமே இப்படி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்களும் இருக்குது, அதை பற்றி நாமளும் தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக 11:05 கேட்டுட்ருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட தொடர்ந்து பேசிகிட்ருக்கிறது நானி வாஷ்னி. அப்படி என்னென்ன படங்கள் வந்து கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இருக்கிறது இந்த விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் த்ரிஷா நடித்த 96 அப்படின்ற ஒரு படம் தான். ஏன்னா அதில் வரக்கூடிய அந்த ஸ்கூல் நண்பர்களோட மீட்டப்பாக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே நடந்த அந்த குட்டி குட்டிக்கான காதல் கதைகளை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி அந்த ஒரு படம் வந்தோன்னே அது நிறைய பேருக்குமே பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பல படங்கள் வந்து கனெக்ட் ஆகும். அது மட்டும் கிடையாது, அபியும் நானும் அப்படின்ற ஒரு படம் வந்து இந்த அப்பா மகளுக்கான பாசத்தை வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான படங்களில் இந்த மாதிரி அப்பா இல்லை அப்படின்னு கவலைப்பட்டதை விட இந்த ரவி சாஸ்திரி அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லையே அப்படின்ற மாதிரி பலருமே கவலைப்பட்ட தருணங்கள்லாம் இருக்குது. ஏன்னா என்கிட்டயே பல பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு அடுத்ததாக ஒரு நேயர் அவங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் வழியாக வாய்ஸ் நோட்டாக போட்டிருக்காங்க. அவங்க யார், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம், நான் சித்தார் ரோட்டிலிருந்து ரிஜாசா போலி பேசுகிறேன். இன்றைக்கு சூப்பரான குறைப்பு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுகிறேன். என்ன படம் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும். எனக்கு ஒரு படம் இருந்துச்சு, அந்த படம் வந்து அண்ணாமலை. அண்ணாமலை படத்தில் வந்து சாதாரணமாக அப்படி சுற்றி திரிவார், மாடு மாடி வச்சுக்கிட்டு சும்மா ஜாலியாக இருப்பாங்க. அப்போ நண்பர்கள் ஏமாற்றி உங்களுக்கு சுத்த வாங்கினதுக்கப்புறம் அவர் கடுமையாக உழைப்பாங்க. அது மாதிரி நானும் வந்து ஒரு 22 எனக்கு வந்து இதே மாதிரி ஒரு சோதனை. அப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று இல்லை, நம்ம நல்லா ஒரு ஸ்டடியாக இருந்தாலும் நமக்கு பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலில் ஒரு கொஞ்ச நாள் வேலை பார்த்து அங்கேயே தொழிலை கற்றுக்கிட்டு ஒரு ஹோட்டல் திறந்தேன். சிக்கலை பலகாரம் ரொட்டி பரோட்டா எல்லாம் போட்டு பண்ணி செஞ்சேன். அப்போ வீட்டில் சரியான ஹெல்ப்பு, அந்த அண்ணாமலை படத்துல மாதிரியே வீட்டில் எல்லாமே ஹெல்ப் பண்ணேன். சரச்சாரன்னு வந்துட்டு பெரிய ஹோட்டல் வச்சேன். அப்புறம் வெளிநாட்டு வாழ்க்கை, அதோட எனக்கு வந்து அந்த பொண்ணை விரும்பின பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். அப்புறம் வெளிநாடு போகிற சந்தர்ப்பம் கிடச்சி வெளிநாட்டில் போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18-20 நான் வேலை ஆத்துருக்கேன். அங்கே மலேசியாவில் உள்ள அந்த க்ரீன் டவர்லவோ நான் வேலை ஆத்துருக்கேன். அங்கே பெரிய பிட்னஸ் கோபுரம் இருக்குல்ல, அதில் 4வது மாட்டியில் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மிஸ்வாயம், அதாவது மாமா கடைங்கி விட்டு நம்ம கடை இருந்துச்சு மலேசியாவில் உள்ள, எங்கள் ஊரில் உள்ள வரணும். அங்கே எனக்கு நல்ல வரவேற்பு, நான் 3.5 அங்கே வந்து ராஜா மாதிரி இருந்தேன். அப்புறம் நான் மறுபடியும் இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டு இப்போ வயசாகிடுச்சு, அதனால இங்கேயே ஒரு சின்ன தொழில் மாதிரி வச்சுக்கிட்டு நடக்கிறேன். அந்த அண்ணாமலை படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல இருந்து வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அப்படிங்கிற பாட்டு எனக்கு வேணும். நன்றி, வணக்கம்.
2: ஒரு சில படங்கள் தான் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய அளவில் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி நம்மளுடைய ரிஜாசா பகழ்வி அண்ணாவோட வாழ்க்கையாகவே அந்த ஒரு படமாக அப்படியே எடுத்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரஜினி அவங்களுடைய நிறைய படங்கள் வந்து நிறைய வகையில் மற்றவங்களுக்கு வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகும் இல்லையா, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல ரஜினி அவங்களுடைய படம் அதிக அளவில் நிறைய பேருடைய லிஸ்ட்டில் இருக்கும். அப்படி தான் எனக்குமே ஒரு படம் இருக்குது. என்ன படம் அப்படின்றத கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்ப களத்துல இருந்து நேயர் விக்னேஷ் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா, உங்க பேர் அப்புறம் நீ என்ன பண்றீங்கன்னு
5: சொல்லுங்க. என் பேர் விக்னேஷ், நாட்டை ஓட்டுறேன்.
4: நீங்க திரைப்படங்கள்லாம் நிறைய பாப்பீங்களா?
5: பாப்பேன்.
4: இப்ப நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கும் போது அந்த படம் நல்லா இருக்கு, விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு நம்ம அறியாமே ஒரு சின்ன ஒரு ஆசை வரும், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி நம்ம வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்படி ஏதாச்சும் உங்களோட வாழ்க்கையில நீங்க பார்த்த படத்துல இது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்க ஆசைப்பட வச்சிருக்காங்க?
5: அப்படி பார்த்த படம்னா அமரன் படத்துல அந்த ஆர்மி கேரக்டர் அந்த மாதிரி இருந்திருக்கலாம்னு ஒரு ஆசை இருந்துச்சு.
4: சரி, ஒரு அமரன் படத்துல அவர் ஆர்மிக்கு போறதை பத்தி.
5: ஆமா, அது ஒரு ரியல் லைஃப் மாதிரி இருந்துச்சுல, ஃபுல்லாமே ரியலா இருந்தனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற படங்கள்லாம் வந்து முன்னாடி பாக்குற படங்கள்லாம் ஒரு கற்பனையான கதையா இருந்துச்சு, இது ரியலா நடந்தது அப்படி எடுத்து காட்டும் போது இன்னும் ஆர்மியை பத்தியான நம்மளுக்கு கூடுதல் தகவல் கிடைச்சு நெக்ஸ்ட் வந்து அதனோட ரெஸ்பெக்ட் அதிகமாயிரு அப்படின்றது இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒன்னா இருந்துச்சு.
4: நீங்க ஸ்கூல் டைம்ல அந்த மாதிரி ஆர்மி போகணும் ஆசைப்பட்டீங்களா?
5: பட்டேன், எங்க தாத்தாவே ஆர்மியில தான் இருந்தாரு, அதனால ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலி இதனால கண்டினியூ பண்ணணும்.
4: உண்மையிலேயே அந்த ஃபேமிலி பார்க்கும்போது நம்மளோட ஆசைகள் எல்லாம் வந்து மறந்துடும். என்ன ரொம்ப நன்றினா உங்களோட கருத்துக்கு. உங்களுக்கு என்ன பாடல்கள் சொல்லுங்க?
5: எனக்கு தீனா படத்துல இருந்து வருஷம்.
4: நன்றி.
5: நன்றி.
2: ஒரு சில படங்கள் வந்து நம்மளை இதே மாதிரி ஆகு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பயர்லாம் பண்ணும் இல்லையா, அப்படி ஒரு படம் தான் அமரன். கண்டிப்பாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு படம் இன்ஸ்பயர் ஆகியிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது மட்டும் கிடையாது, சூரரை போற்று அப்படின்ற ஒரு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகாத ஆட்களே கிடையாது. ஏன்னா அதில் வரக்கூடிய அந்த டைலாகாக இருக்கட்டும், நாம் ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்காகவே நான் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் களத்தில் இறங்கினதுலாம் உண்டு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் இப்படி ஒரு மனைவி கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணு ஆட்கள் அதிகம் அப்படின்னு நான் சொல்லலை. சோசியல் மீடியாக்கள்ல இதை பத்தின அந்த ஒரு படம் வெளியான சமயங்கள்ல நிறைய கருத்துக்களுமே போயிட்டு இருந்தது. சரி, அடுத்து வந்து நான் சொல்லிட்டு இருந்த கடைசியா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினி அவங்களுடைய படம் பல பேருடைய வாழ்க்கையில வந்து நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்படி நம்மளுடைய வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோன்ற படம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா படையப்பா தான். அதுல வரக்கூடிய அந்த மழை மாதிரி நம்மளுடைய வீட்டிலே இருந்து நம்மளும் எடுத்து அதை வந்து நிறைய சம்பாதிக்கலாம் கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் தோணவும் செஞ்சுருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையாக இந்த ஒரு படம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்ற படம் எதுன்னு நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்களும் பகிர்ந்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு, தீனா படத்திலிருந்தும் அண்ணாமலை படத்திலிருந்தும் இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:23. நம்ம வாழ்க்கையில் நிறைய மேஜிக் நடக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு மந்திர தந்திரம் நடக்கலாம், இல்லை நம்ம திடீர்னு பணக்காராங்களாம், இந்த மாதிரியான பல படங்கள் வந்து வந்தாலும் நிறைய பேர்னால சே ஒரு சில சீனில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு இல்லையே, பேசாமல் இருந்திருப்பாங்களோ, இல்லை நம்ம தான் சண்டை போட்டோமோ, இருந்திருந்தா அப்படி தோணியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய படங்களும் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் நிவாசினி, நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கேன்க்கா. எப்படிக்கா இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்ப்பா.
5: இப்ப நீங்க சொல்லுங்கக்கா, உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு படம் மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்ற ஒரு படம் என்ன?
6: நிறைய படம் பாத்திருக்கேன், ஆனா வந்து நம்ம விவரம் தெரியாத வயசுல பாக்கக்குள்ள நமக்கு வந்து அது ஒரு சினிமா அவ்வளவுதான் அப்படிதானே நம்ம நினைப்போம்.
5: கண்டிப்பா.
6: அதே கொஞ்சம் விவரம் தெரியக்குள்ள போனோம்னாக்கா இந்த மாதிரி நமக்கும் கிடைச்சாக்கா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட படங்களும் இருக்கு. அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா இது மைடியர் குட்டிச்சாத்தன்னு ஒரு படம், சேலம் போய் பார்த்தோம். அதுல வந்து 3D படம், அப்பதான் அதான் ஃபர்ஸ்ட் வந்த 3D படம். அதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு 4-5 சீன் அதுல நிறைய அந்த 3D காமிப்பாங்க. கண்ணாடி போட்டுட்டு தான் படம் பார்க்கணும். அப்படி பார்த்ததுல வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடக்குள்ள நம்ம வாயிலேயே வந்து அங்க சாப்பிட்டாங்கனாக்கா நம்ம சாப்பிடற மாதிரி இருக்கும். அந்த மழை வர சீன் வந்து நம்ம மேலேயே மழை வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பாக்கக்குள்ள இப்படி நடந்தாக்க நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு வந்தது. அதாவது கொஞ்சம் விவரம் தெரியக்குள்ளன்னு
5: வச்சுக்கோங்களேன்.
6: அப்புறம் பாத்தீங்கன்னாக்க எல்லாத்தையும் விட நமக்கு ஓரளவுக்கு இன்னுமே நல்ல விவரம் தெரியறதுன்னு சொன்னீங்கன்னாக்க ஒரு திருமண வயசு இந்த மாதிரி நேரத்துல நமக்கு வந்து இன்னுமே நல்ல விவரம் தெரியக்கூடிய ஒரு வயசுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆனதும் மறுநாள் நானும் என் கணவரும் முதல் பார்த்த படம் வசந்த மாளிகை பார்த்தோம். அதுல வந்து சிவாஜி கணேசன் வந்து வாணிஸ்ரீ அவங்க குடிக்க கூடாதுன்னு சொன்னாக்க அவங்க பேச்ச மதிச்சு குடிக்காம இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு வசனம் சொல்லுவாரு. அந்த வசனம் என்னன்னாக்க நீ குடிக்க கூடாதுன்னு சொன்ன, ஆனா விஷத்த குடிக்க கூடாதுன்னு சொல்லலையே, நான் குடிச்சிட்டேன் விஷத்த அப்படின்னு சொல்லுவேன். அந்த சீனெல்லாம் வரக்குள்ள எனக்கு ரொம்ப இதா இருக்கும். ஒரு காதல், கணவன் மனைவி, அன்பு, பாசம் இந்த மாதிரி வர இடத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு. அதாவது என் கணவர் அந்த மாதிரி என் கூட இருக்கணும்னு ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன்.
5: அந்த மாதிரி வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்கும்.
6: ஆமா, அப்படின்னு நினைச்சேன். அதை விட எச்சாவே இருக்கிறாரு என் கணவர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
5: வாழ்த்துக்கள்க்கா. கண்டிப்பா, இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும் இப்படி ஒரு டயலாக் இருக்கு, ஆனா நீங்க சொல்லும் போது சூப்பரா இருந்துச்சுக்கா. ரொம்ப நன்றி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு. என்ன பாடல்ல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு அந்த படத்தை வசந்த மாளிகையில இருந்தே கொடுத்துருங்க. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, அந்த பாட்டு கொடுங்க.
5: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. நன்றிக்கா.
6: நன்றிப்பா.
5: நம்மளுடைய வசந்தி ரங்கநாதன் அக்கா தான் வந்து சூப்பரான ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மைடியர் குட்டி சாத்தான் அந்த ஒரு படத்துல செவத்துலலாம் நடப்பாங்க அப்படின்ற போது அது பார்க்கவே ஆச்சரியமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளும் நடக்கலாமா அப்படின்னு பலவே ட்ரை பண்ணி விழுந்து வாரிலாம் இருப்போம். ஸோ இந்த மாதிரி பலருடைய வாழ்க்கையில குட்டி குட்டியான நிறைய விஷயங்கள்ங்கிறது இருக்க தான் செய்து போல. அதுக்கு மட்டும் கிடையாது, அடுத்ததான் வந்து இந்த சூரரை போற்று படம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே நல்ல ஒரு இன்ஸ்பைரேஷனான ஒரு படம் அப்படின்னு சொல்றதை விட அதுல வரக்கூடிய அந்த நண்பர் நண்பர்களுடைய கேரக்டர் அதை விட சூப்பரா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நண்பர்கள் சம்பந்தமா வந்து அந்த மாதிரியான படங்கள் வந்து நிறைய இருக்குது. குறிப்பா இந்த நண்பன் படம் யாருனாலையும் மறக்கவே முடியாது. இந்த காலேஜ் டேஸ்லாம் படிச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அந்த ஹாஸ்டல்ல என்ன நடக்கும், இல்ல காலேஜ்ல வந்து எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தத்ரூபமா இருக்கும் அதெல்லாமே. சோ அப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலயுமே ஒரு சில நண்பர்கள் இருந்தா ஜாலியா இருக்குமே அப்படின்னு எனக்குமே அப்பப்போ தோணி இருக்குது. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சிவாதோ ரச்சிட்ட

0: வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
1: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
0: நீ என்னமா பண்ணுவ?
1: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
0: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
1: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
0: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ பண்ணு.
1: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
0: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: சினிமாக்கள்ல அதிக அளவு இந்த மந்திர தந்திரம் இதெல்லாம் வந்த காலம் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அறிவியல் ரீதியா அந்த டைம் மிஷின் எல்லாம் வந்தது இல்லையா, அப்படி வந்து வரும்போது அது நிறைய குழந்தைங்களை கவரிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதை பத்தி நம்ம வந்து தொடர்ந்து பேச இருக்கிறோம். நேரம் சரியாக 11:34 கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. கண்டிப்பா இந்த டைம் மிஷின் எல்லாம் வந்த சமயங்கள்ல நிறைய பேருக்கும் நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இல்ல நம்மளுடைய பழசெல்லாம் மாத்த முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளுமே அப்படியே கேட்டுட்டே இருந்திருப்போம். சோ அப்படிப்பட்ட படங்கள் வரும்போது அந்த படங்கள்ல இன்ஸ்பயர் ஆயிருப்போம் நிறைய பேர் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு டைம் மிஷின் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு கூட தோணிருக்கும். அப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்டா என்ன அப்படின்றது சரியா தெரியல, ஆனா நிறைய பேருக்கு இந்த ஒரு படம் பிடிச்சிருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இன்று நேற்று நாளை அந்த ஒரு படத்துல ஒரு பெரிய டைம் மிஷின் ஒன்று அவங்களுடைய கையில கிடைக்கும். அதை வச்சு அவங்களுடைய ஃபியூச்சரை மாற்றுவாங்க, இல்லை பழசில் போய் செஞ்ச தப்பெல்லாம் மாற்றுவாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் இது நம்மளுடைய கைகள்லையுமே கிடைச்சா நல்லாயிருக்குமே, நம்மளும் நிறைய விஷயங்களை மாற்றிக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணிருக்கும். ஸோ அடுத்ததாக ஒரு படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 24 அப்படின்ற ஒரு படம் தான். அது ஒரு சின்ன வாட்ச் மாதிரி தான் இருக்கும், அது பெரிய மிஷின் மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த வாட்ச் மூலமாக நம்மளுடைய நேரத்தை வந்து பின்னாடியும் போய்க்கிற முடியும், ஸ்டாப் பண்ணி வச்சுக்க முடியும், இந்த பூமியவே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி வச்சுக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி போய் என்ன நடக்குது அப்படின்னு கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு பட்சத்துல அதுல வந்து நிறைய பேருக்கு ஈடுபாடு அப்படின்றது இருந்தது. அதுக்கப்புறம் டிக்கிலோனா படமா இருக்கட்டும், சமீபமா இப்ப வந்தது இல்லையா, சமீபமான்னு சொல்ல முடியாது, இந்த சந்தானம் அவங்க நடிச்ச ஒரு படத்துல நிறைய விஷயங்களை மாத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரியான படங்கள் நிறைய பேரை வந்து கவர்ந்திருக்குது அப்படி நம்ம வந்து ஃபீலும் பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: அன்பு தன்னை நிவாசினிக்கு வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கே கணேஷன்.
5: வணக்கம் அண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க?
6: நல்லா இருக்கிறமா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
5: சூப்பரா இருக்கேண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு படம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற படம் எது?
6: இடைக்கால படங்கிறதுலாம் கிட்டத்தட்ட நம்ம தியேட்டருக்கு போய் 18 வருஷம் ஆயிடுச்சுமா, அதுல ஒரே ஒரு படத்தை பக்கமா அந்த இது பார்த்தேன். அந்த இவரு நடிச்சிருந்தாருல, சிவகார்த்திகன்,
5: அமரன் படமானா?
6: என்னமா? அமரன். ஒரு 18 வருஷத்துக்கு இடையில அந்த படம் பார்த்தோமா, எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது.
5: ஓகே, நான் என்ன காரணத்துக்காக அந்த படம் உங்களை ரொம்பவே ஈர்த்திருக்கு?
6: அதுதான், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவி மக்கள் எல்லாம் எப்படி தத்தளிக்கிறாங்க, அந்த அப்பாவி மக்களை வந்து எப்படி நீக்கிறது, அவங்களுக்கு வந்து நல்வழி காட்டுறது, இது மாதிரி இன்னைக்கு காலத்துக்கு அந்த படம் பொருத்தமான படமா இருந்தது.
5: ஒரு ராணுவ வீரர் கதை அப்படின்றதுனால அது ரொம்ப ஈர்த்துருச்சு.
6: ஆமா, ராணுவ வீரர் வீரர் கதை அதுல வந்து குறிப்பா சொல்ல போனா பாம்பர மக்களை வந்து விழிப்புணர்வு கொண்டு வர படம் அது. அதுல சிவகார்த்தியினுடைய நடிப்பு அருமையான ஒரு நடிப்பு, அதனால எனக்கு ரொம்ப அந்த படம் பிடிச்சிருச்சுமா. ஆனா கடந்த காலங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய படம் பிடிக்கும். அதுல பழனிங்கிற படம் சிவாஜி கணேசன் நடிச்சது, அண்ணன் தம்பி வந்து அவங்க மூணு பேரு எஸ் எஸ் ராஜேந்திரன், சிவாஜி கணேசன், முத்துராமன்,
5: ஓகே,
6: எல்லாம் நடிச்ச படம். அது வந்து என்ன கேட்டீங்கன்னா அந்த அந்த குடும்பம் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கும். அப்படியே ஒண்ணு சேர்ந்து அந்த வயக்காட்டுல வேலை செய்யறது, கஷ்டப்படுறது, பாடுபடுறது, அப்படியே அதெல்லாம் பார்க்கக்குள்ள அந்த காலத்துலாம் அந்த அண்ணன் தம்பி உறவுகள் வந்து அவ்வளவு மேம்பட்டுச்சு. அதே கடைசியில கொண்டு போய் திருவியில கூட அது ஒரு சிலருடைய சுயநலத்துக்காக அவங்க அண்ணன் தம்பி பிரிச்சிருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் துடி துடினு துடிச்சுட்டு, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்கன்ட்டு அந்த பாடல் போடுவாரு.
5: சோ அது மூலமா நிறைய விஷயங்கள் நீங்களுமே உங்களுடைய லைஃப்ல எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா?
6: கண்டிப்பாமா, எனக்கு எங்க அண்ணன் தம்பிகள் வந்து அதுல ஒற்றுமையா நாங்க இருந்தோம். ஆனா என்ன இன்னும் வரையும் எங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பிரிவுங்கிறது வந்து இல்ல இந்த நிமிஷம் வரைகளுமா. அதெல்லாம் வந்து ரெண்டு அண்ணனும் இறந்துட்டாங்க, நான் ஒரு தம்பி தான் இருக்கிறாரு. ஆனா இருந்தாலுமே அந்த பிரிவுங்கிறது எதுவுமே கிடையாதுமா. இன்ன வரிகளும் இந்த நிமிஷம் அது காரணம் அந்த மாதிரி படங்கள் எங்களை வந்து ஒருங்கிணைச்சது.
5: ஓகே, நான் ரொம்ப நன்றி. நான் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: அதே படம் தான், அந்த பழனிதான் படம் பேரு. அதுல நீ அந்த பாடல் வந்து சொல்லிடுமா? ஆரோடும் மண்ணில் வந்து நீராடுங்கிற பாடல் தான்.
5: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
6: நன்றி.
5: சேலத்துல இருந்து கணேஷன் அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க, கடந்த ஒரு ரெண்டு நேயருமே அமரன் படம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அண்ணா வந்து பழனி படத்தையுமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. நிறைய மந்திர தந்திரங்கள் நினைஞ்ச படம் அப்படின்றது நிறைய பேருக்கு பிடிக்கும். இதுல இன்னொரு ஒரு லிஸ்ட்ல ஒரு படம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து லிட்டில் ஜான் அப்படின்ற ஒரு படம் தான். ஸோ அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருங்க, அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: அவ்வளோ சீக்கிரத்தில் யாருனாலையும் மறக்க முடியாத ஒரு படம், குறிப்பாக இந்த 90s கிட்ஸோடலாம் ஃபேவரட்டான ஒரு படம்னு கூட சொல்லலாம். என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லிட்டில் ஜான் படம் தான். அதில் வரக்கூடிய அந்த குட்டி ஜானுக்கு வந்து அந்த தோசை ஊற்றி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன சேர்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், இது பல பேருடைய வாழ்க்கையிலையும் நடந்துடாதா அப்படின்ற மாதிரி சின்ன வயசில் கற்பனைலாம் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் அது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி இதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி கடந்தும் போயிருப்போம். இந்த மாதிரி ஒரு சில சீன்லாம் இருந்த போக சில படங்கள்ல ஒரு சில இடங்களை பார்க்கவுமே இந்த மாதிரி நம்மளுக்கும் இந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படின்ற ஒரு ஆசைகள்லாம் வரும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட படங்கள்ல இந்த ரோஜா படம்ங்கிறது நிறைய பேருடைய ஒரு விஷாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளும் இந்த மாதிரி காஷ்மீர்லாம் போய் அங்கே உள்ள பனிக்கட்டிலலாம் விளாண்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பலரும் நினைச்சிருக்கிறதா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததா களத்துல இருந்து நீ சத்யா அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அக்கா, உங்க பேர் என்னக்கா?
5: சத்யா.
4: அக்கா நீங்க என்ன பண்றீங்க இப்போ?
5: நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: திரைப்படங்கள் நிறைய பாப்பீங்களா? நம்ம தமிழ் திரைப்படங்கள்
5: பாப்போம்.
4: இப்ப நிறைய படங்கள் வந்து நம்ம நம்ப முடியாத அளவுக்கு நிறைய கதைகள் வந்திருக்கும், நம்மளோட நடக்கிற மாதிரியான சில கதைகள் வந்திருக்கும். இந்த ஒரு சில படங்கள் பார்க்கும்போது இது நம்ம வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து யோசிப்போம். அப்படி நீங்க யோசித்து பார்த்த ஒரு திரைப்படம் என்ன?
5: எனக்கு புலிகுத்தி பாண்டி படம் பிடிக்கும். அதுல வர்ற மாதிரி ஹஸ்பண்ட் ரொம்ப கேரிங்க, நம்ம மேல ரொம்ப பாசத்தை காட்டணும், நம்மளுக்காக எதையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. பார்க்கும்போது எனக்கு தோணும் நம்ம ஹஸ்பண்டும் இப்படி இருக்கணும், நம்ம மேல பாசமா இருக்கணும், நம்மளுக்காக எதையும் செய்யணும் அப்படின்னு தோணும்.
4: அது எதுவும் ஷேர் பண்ணிருக்கீங்களா அவங்ககிட்ட, இந்த மாதிரி எனக்கும் நீங்க இப்படி பாசம் காட்டணும் இந்த மாதிரி?
5: நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், பாசம் அதிகமாக காட்டுவாங்க. இருந்தாலும் ஒன்று ரெண்டு விஷயத்தில் நாங்கள் சொல்கிறத கேட்காதப்போ நம்மளுக்கு ஏன் இப்படி அந்த படத்தில் இருக்கிற மாதிரி நம்மளே நம்ம சொல்கிறத கேட்டால் நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வரும்.
4: வித்தியாசமான ஒரு படத்தையும் சொல்லியிருக்கீங்கக்கா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்கள்.
5: எனக்கு அந்த படத்துலேருந்தே பாட்டு போடுங்க.
4: நன்றி.
5: ஓகே, தேங்க்யூ.
3: களத்துல இருந்து சத்யாக்கா வந்து புலிக்குத்தி பாண்டியில வரக்கூடிய அந்த கணவர் மாதிரி

என்னுடைய கணவர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நிறைய படங்கள் அப்படின்றதான் இருக்க தான் செய்யுது. இந்த பண்ணையாரும் பத்மினியில் வரக்கூடிய கேரக்டராக இருக்கட்டும், இல்லை சூரரை போற்றில் வரக்கூடிய மாராவோட கேரக்டராக இருக்கட்டும், இப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டராகவே இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கிறதுக்கான, அதாவது இப்படி இருந்தால் நமக்கும் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அந்த நிறைவேறாத ஆசைகள் அப்படின்றது படங்கள் மூலமாக தெரிகிற பட்சத்தில் அந்த படங்களோட சீனோடையே நம்மளும் பொருந்தி போறது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கேரக்டர் வந்து நம்மளுடைய கேரக்டராகவே இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்தில் அதோட நம்ம ரொம்பவே கனெக்ட் ஆகிடுறோம். இதை தவிர இந்த காதல், நட்பு, குடும்ப பாசம், வெற்றி அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவாக உள்ள ஆசைகள் தான். ஸோ அதை வந்து படத்தில் காமிக்கும் போது நமக்குமே அந்த மாதிரியான ஆசைகள் வந்து இயல்பாகவே தோணிருது. இதை தவிர மூவி அப்படின்னாலே கற்பனை அப்படின்ற ஒரு பட்சம் தான். ஸோ அதனால அதை ஒரு கற்பனையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலுமே சூப்பரான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் கிடையாது, திரைப்படங்கள் பொதுவாகவே நிஜ வாழ்க்கையை விட கொஞ்சம் வந்து மெருகேற்றி மிகைப்படுத்தி தான் இருக்கும். ஸோ ரசிக்கிறதோட நிஜ வாழ்க்கையில் உள்ள அழகான தருணங்களையும் மதித்து வாழ்வோம் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசகரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சுவாரஸ்யமான வகையிலும், அதே சமயத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு படம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அனுபவங்களையுமே சேர்த்து சூப்பராகவே பகிர்ந்துக்கிட்டாங்க. நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பிள்ளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. நம்ம வாழ்க்கையில வர்ற பெரிய வெற்றி எல்லாமே பெரிய ஆரம்பத்துல இருந்துதான் வரணும்னு இல்லைங்க. சில நேரங்கள்ல நம்மளோட சின்ன முயற்சியில இருந்து தொடங்குறது மூலமாவுமே நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படின்னு பல பெண்கள் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. அதுலயுமே இப்ப நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா, தான் உயர்ந்த நிலைக்கு போனது மட்டும் இல்லாம மத்தவங்களையும் அதே நிலைய அடையணும் அப்படின்னு, பெண்களுக்கு மட்டும் இல்லாம வாழ்க்கையில உயர்ந்த நிலைய அடையணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தங்களுக்குமே முன்னோடியா இருந்து அவங்கள வழி நடத்திட்டும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் தாங்க நம்மளோட இன்னைக்கான நெய்தல் பிணை நிகழ்ச்சியை சிறப்பிக்க போறாங்க. அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30 வருஷமா மதுரையில சமசா பிசினஸ் பண்ணிட்டோம், இப்போ காளான் வளர்க்கறது மூலமா தான் லாபம் பாக்குறது மட்டும் இல்லாம அது பத்தின பயிற்சி வகுப்பை எடுத்துட்டு வர திருமதி பெனாசிர் பசிரா தாங்க. நம்மளோட நேயர்களுக்குமே இந்த காளான் வளர்ப்பு முறைய பத்தி தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம அவங்கள தொடர்பு கொண்டோம். ஆனா அவங்களுக்கு நம்மளோட நிலையத்துக்கு நேரடியா வர முடியாத காரணத்தினால அது பத்தின தகவல்களை நமக்கு ஒளிப்பதிவா அனுப்பியிருக்காங்க. சோ இன்னைக்கான நிகழ்ச்சியில அவங்களோட அந்த அனுபவத்தை பத்தி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? திருமதி பெனாசிர் அவங்க கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, அவங்களோட இந்த காளான் வளர்ப்பு பயணத்தை பத்தி தாங்க. சோ அதுக்கு திருமதி பெனாசிர் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
3: வணக்கம், என்னோட பேரு பெனாசிர் பசிரா. நான் வந்து ஒரு 30 வருஷமா சமோசா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் மதுரையில. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, காளான் உற்பத்தியும் பண்றேன், பிளஸ் வந்து மத்தவங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். காளான் மதிப்பு கூட்டுதலுக்காக நான் எடுத்து இப்போ ஒரு 200 ரூபாய் விக்க வேண்டிய காளான நான் வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ காளானே வந்து மதிப்பு கூடுதலாக நான் இப்ப வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 30 வருஷம் சமோசா போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, 30 வருஷமா சமோசா போட்டு அதுல எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல, பெருசா என்னால முன்னேறி வர முடியல அப்படின்ற பட்சத்துல நான் காளான் சமோசா போடணும் அப்படின்ற மைண்ட் வந்துச்சு. சோ அதுக்காக தான் வந்து காளான தேடி போனேன். அந்த போகும்போது நம்ம தேடுவோம் இல்லையா எது நல்லா இருக்கும், நிறைய நம்ம யூடியூப்லாம் சர்ச் பண்ணுவோம், எல்லாமே போட்டு பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காளான் உற்பத்தியாளர் வந்து ரொம்ப கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காங்க மதுரையில அப்படின்னு எனக்கு ஒரு ட்ரைனர் ஒருத்தவங்க கிடைச்சாங்க. சோ அவங்க கிட்ட போய் நான் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுல இருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்ப வந்து நான் எல்லாருக்கும் வந்து இந்த தொழில வந்து எல்லாருக்குமே கத்து கொடுத்துட்டு இருக்கேன்.
2: சூப்பர்ல. திருமதி பெனாசிர் அவங்க சொல்லும் போதே எனக்குமே காளான் வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசையே வந்துடுச்சுங்க. ஆனா அத பத்தி நம்ம இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி காளான் வளர்க்கறதுக்கு திருமதி பெனாசிர் அவங்க எத்தனை நாள் பயிற்சி எடுத்துட்டாங்க, சோ முறையா அவங்க அந்த பயிற்சியை யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அதையும் நம்ம கேட்டுடலாமா?
3: தொழில் சொல்லி கொடுத்த குருவை மறக்க கூடாது இல்லையா. என்னுடைய குரு வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் விஜயகுமார் சார், அவங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை சத்திரப்பட்டியில இருக்காங்க. அவங்க கிட்டதான் போய் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். ஒன் டே ஒர்க் ஷாப் தான் மேம். ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா முழுமையான ஒரு பேக்கேஜா வந்து எல்லாமே ஏ டு இசட் அவர் சொல்லி கொடுத்துறாங்க. சோ எனக்கு ரொம்ப ஈஸியாவும் இருந்துச்சு. நான் 250 ரூபாய் போட்டு வெளியில காளான் வாங்கி நான் சமோசா போட்டுட்டு இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நானே உற்பத்தி பண்ணிடுறேன், வெறும் 40 ரூபாய் தாங்க செலவு. சோ எனக்கு ரொம்ப வந்து இதுல இருந்து என்னுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப அதிகமா மாறிடுச்சு. சோ என்னுடைய குருநாதருக்கு என்னுடைய நன்றியை வந்து நான் எப்பயுமே வந்து மனசார நான் தெரிவிச்சுட்டே தான் இருக்கேன் இப்ப வரைக்கும்.
2: திருமதி பெனாசிர் அவங்க சொன்னதுல முக்கியமான 2 பாயிண்ட நான் நோட் பண்ணேங்க. அது என்னன்னா, நமக்கு ஒருத்தங்க தொழில் சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம அவங்கள மறக்க கூடாது. அதே மாதிரி ஒரு நாள் பயிற்சியிலே நம்ம தொழில் கத்துக்க முடியுமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். ஆனா அந்த எண்ணத்தையும் மாத்தி நம்ம சரியான முறையில கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் கண்டிப்பா ஒரே நாள்ல தொழில கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல சவால்கள் இல்லாமலாம் இருக்காதுல. அப்படி அவங்க சந்திச்ச சவால்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நாங்க கேட்டேன். சோ அதுக்கு திருமதி பெனாசில் என்ன சொல்லியிருந்தாங்க அதையும் நம்ம கேட்டுலாமா?
3: இந்த காலான்களுக்காக நான் தேடி தேடி போயிட்டு இருந்தேன். அப்ப நம்மளுக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா பட்டன் மஷ்ரூம். சோ அந்த பட்டன் மஷ்ரூம் வந்து சாப்பிட வேண்டாம், அது உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொல்லி என்னோட குருநாதர் எனக்கு சொன்னாங்க. ஏன்னா நம்ம கைக்கு வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டன் மஷ்ரூம் வந்து பிளாக் கலர்ல கண்டாமினேஷன் கலர்ல மாறிடுது. பிளாக் கலர்னாலே கண்டாமினேஷன் கலர் தான், ஆல்ரெடி அது கிட்டு போனது. சோ அதான் நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னப்ப, ஆனா அதுதானே அதிகமா வந்து வெளியில இருக்கு, விற்பனை ஆயிட்டு இருக்கு, மக்கள்கிட்ட வந்து சுலபமா கிடைக்கிற காலம் அதுதானே அப்படின்னு சொல்லி நான் எங்க சார்கிட்ட கேட்டேன். அப்ப சார் சொன்னது அது கார்பரேட் கையில இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா மூவ் ஆன் ஆயிடுது. சோ சிப்பி காளான் பால் காளான் இது ரெண்டு தான் வந்து நம்ம வந்து நம்ம ஊர் கிளைமேட்க்கு நம்ம வளர்த்து நம்ம மக்களுக்கு நம்ம இதுதான் வந்து உற்பத்திக்கும் கொடுக்கணும், சாப்பிடவும் கொடுக்கணும்.

0: பண்ணணும், இதுக்கான நற்குணங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சோ இதுல இருந்து நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இதுல வந்து ரொம்ப அதிகமா உள்ள அப்படியே உள்ள ஊறி போயிடுச்சு மேம் காலான்றதே வந்து. சோ எனக்கு எப்படின்னா இதுலயும் வந்து எல்லா விதமான நோய்களையுமே குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா அதுக்கு காலம்தான் மேம். சோ இது நான் ரொம்ப அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய ஒர்க் பிஸிலையுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல அப்பப்ப அப்பப்ப படிக்கிறது வைக்கிறது. சோ நானே வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன், அந்த காலம் கூட நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். சோ இதுல எல்லாம் பெருசா எனக்கு ஸ்ட்ரகிள்லாம் எதுவுமே வந்தது இல்ல. எனக்கு கரெக்டான குருநாதர் இருந்தாங்க எனக்கு, அதனால எனக்கு சிரமமே இல்லாம எனக்கு இருந்தது.
1: ரொம்ப அருமையாவே அவங்க இந்த தொழில சந்திச்ச சவால்களையும் நம்ம எந்த காலான வளர்க்கணும் எந்த காலான சாப்பிடணும் அப்படிங்கறத பத்தியும் தன்னோட வாழ்க்கையில காளான் உற்பத்தி எவ்வளவு முக்கியமான ஒன்னா இருக்கு அப்படிங்கறத பத்தியும் சொன்னாங்கல்ல. ஆனா இது எல்லாத்தையுமே அவங்களால தனியா பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இப்போ நம்மளே ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு யாராவது உதவி இருப்பாங்கல்ல. அப்படி திருமதி பெனாசிர் அவங்களுக்கும் யாரெல்லாம் உதவி பண்ணாங்க, என்ன மாதிரியான உதவி பண்ணாங்க அப்படிங்கறத பாடல்களை தொடர்ந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைஞ்சிருங்க, இது கடலோசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்குது நான் மதி. என்னதான் நமக்கு தொழில் முறைகளை பத்தி நம்மளோட குரு சொல்லி கொடுத்தாலுமே நம்ம கூட இருக்கிற நம்மளோட உறவுகளோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி திருமதி பெனாசிர் அவங்களோட இந்த காளான் வளர்ப்பு தொழிலுக்கு அவங்களுக்கு உதவியா இருந்தவங்க யாருன்னு நம்ம அவங்க கிட்ட கேட்டிருந்தோங்க. சோ அதுக்கு திருமதி பெனாசிர் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத கேட்டுடலாமா?
3: எங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா மேம் இதுக்கு ஃபுல் சப்போர்ட். ஏன்னா 30 வருஷமா வந்து நாங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியா தான் வந்து இந்த பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்றதுனால இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் நான் கொண்டுட்டு போறேன் அப்படின்றப்ப எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி. அம்மா பசங்க, ஏன்னா ஒரு தனி மனுஷியா நான் நிக்கிறேன் அப்படின்றது நான் எனக்கு என்னைக்குமே நான் ஃபீல் பண்ணதும் இல்லை. ஏன்னா என் பசங்க ரெண்டு பேருமே வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்க அம்மா அதுக்கு மேல. சோ எல்லாருமே சேர்ந்து இந்த பிசினஸ் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் மேம். அதனால வீட்டுல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எல்லாருமே வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. மத்த ஒரு லேடிஸ்க்குமே வீட்டுல சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிசினஸ் அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க எடுத்துட்டு போயிட முடியும் மேம்.
2: திருமதி பெனாசிர் அவங்க சொன்னதை கேட்டீங்களா? ஆமாங்க, எல்லா பெண்களுக்குமே வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன லட்சியம் இருக்கும். ஆனா அதை யாரால நிறைவேற்ற முடியும்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கிற பெண்களால மட்டும்தாங்க. சோ உங்களுக்கும் ஏதாச்சும் ஆசை லட்சம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட குடும்பத்தினர்கிட்ட சொல்லி நிறைவேற்றிக்க முயற்சி பண்ணுங்க. சரி, காளான் வளர்ப்பு எப்படி பண்ணணும்னு திருமதி பெனாசிர் கிட்ட நம்ம கேட்டோம்ல. இப்போ அதை நம்ம பண்ண போறோம்னா கண்டிப்பா அதுக்கான அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதை தாங்க அடுத்ததா திருமதி பெனாசிர் அவங்க கிட்ட கேட்டிருந்தோம். சோ அதுக்கு அவங்களோட பதில் என்னன்னு நம்மளும் கேட்டுடலாமா?
3: இப்போ காளான் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படையா நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா முறையான பயிற்சி இருக்கணும், சரியான ஒரு குடில் அமைப்பு முறை இருக்கணும், ஒரு எப்படி சொல்றது ஒரு குருநாதர் கரெக்டா இருந்தாங்கனாலே நம்மள அழகா வழி நடத்தி இதுல இருந்து கொண்டுட்டு போக முடியும். சோ நம்ம குருநாதரை வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் மேம் இதுல. ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டுல சின்னதா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு பட்சத்துல அந்த ஒரு குறுகிய வட்டத்திலேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சரியா வராது. ஏன்னா டெம்பரேச்சர் மாய்ச்சர் அதுல இருந்து அவங்கனால பண்ண முடியாது. அப்படின்றப்ப விதை தூவுனா வந்து காளான் வந்துரும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சோ இது அப்படி வந்த கான்செப்ட் இது கிடையாது. ஏன்னா ஒரு சரியான குருநாதர் மட்டும் இதுக்கு அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா ஆனா பயங்கரமா பீக்ல போய்கிட்டு இருக்கு மேம் இந்த காளான் பிசினஸ். நான் அடிச்சு சொல்லுவேன். சோ எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என் பசங்கள அடுத்தடுத்த கட்டம் வந்து நான் மேற்படிப்புக்கு படிக்க வைக்கிறதுக்குமே பிளஸ் வந்து என்னோட ஃபேமிலி ரன் பண்றதுக்கும் நிறைய சேவிங்ஸ் பண்றதுக்குமே எனக்கு இந்த பிசினஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம்.
2: நானுமே சமீபத்துல இதே மாதிரியான ஒரு வீடியோவை பார்த்தேன். சோ அதாவது காளான் விதைகளை மணல்ல தூவி காளான் விளைவிக்கிறது. சோ நம்ம எப்பவுமே இப்படி ஈஸியான முறைகளை தானே தேர்ந்தெடுப்போம். நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பெண்களுமே செடி வளர்க்கணும் அப்படின்னா ஈஸியான முறைகளை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். ஆனா காளான் வளர்ப்பு முறை வந்து அப்படி கிடையாதுங்க. அதுக்கு முறையான பயிற்சி இருக்கணும், அதே மாதிரி முறையான பயிற்சியாளர்களுமே இருக்கணும். சோ நீங்களும் இந்த காளான் வளர்ப்பு பயிற்சி எடுக்கணும்னா இவங்களை தொடர்பு கொண்டு கூட நீங்க கேட்டுக்கலாங்க. ஆரம்பத்திலே இருந்து காளான் காளான்னு பேசிட்டு இருக்கோமே, இந்த காளான்ல எத்தனை வகை இருக்கு? அதுல எந்த காளானா நம்ம சாப்பிடலாம், எந்த காளானா நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குல்ல? ஏன்னா ஒரு சில காளான்கள்ல விஷ காளான்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ அதை பத்தி தாங்க திருமதி பெனாசிர் அவங்க கிட்ட கேட்டிருந்தோம். சோ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறதே நம்ம கேட்டுடலாமா?
3: நம்ம ஊர் கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா சிப்பி காளான் பால் காளான் இது ரெண்டுமே வரும். சிப்பி காளான் வந்து பாத்தீங்கன்னா குளிர்ல வரும், அந்த குளிர்ச்சி இருந்தா மட்டும்தான் வரும். இதுவே பால் காளான் வந்து பாத்தீங்கன்னா வெக்கையில தான் வளரும். வெப்பம் வேற, வெக்கை வேற. சோ வெக்கையில மட்டும்தான் வந்து அது வரும். சோ இது ரெண்டுக்குமே வந்து குடிலமைப்பு முறை வந்து என்னுடைய குருநாதர் வந்து விஜயகுமார் சார் வந்து நல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு இது ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப்லயே வந்து ஏ டு இஸ் அவங்க எல்லாமே நம்மளுக்கு கொண்டு வந்துருவாங்க. சோ ரொம்ப ஈஸியா இதை வந்து நம்ம வழி நடத்தி கொண்டுட்டு போகலாம். இந்த ரெண்டு காளானுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய சொன்னேன் இல்லையா, என்னோட அந்த 30 வருஷம் பிசினஸ்க்காக தான் நான் வந்து இந்த காளான வந்து நான் எடுத்துட்டு போனேன். சோ அதுக்காக நான் காளான தேடி போனதுதான். காளான வளர்த்தேன், இப்ப வந்து பாத்தீங்கன்னா காளான் என்னைய வளர்த்துட்டு இருக்கு. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம்.
2: இப்போ திருமதி பெனாசிர் அவங்க சொல்றத கேக்கும் போதே நம்மளும் காளான் வளர்க்கலாம்ப்பா, ஒரு நாள் பயிற்சி தானே, நம்மளும் கத்துக்கிட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனா ஆகலான்னு நிறைய பேருக்கு தோணலாங்க. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய செலவாகும் தான் பண்றதுக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்க. சோ அப்போ அதுக்கான செலவுகள் என்ன அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. சோ அது தாங்க நானுமே திருமதி பெனாசிர் அவங்க கிட்ட கேட்டேன். சோ அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கறத கேட்டுடலாமா?
3: முதலீடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடம் வேணும். இடம் இல்லைனாலுமே மொட்டை மாடியில போட்டுக்கலாம். ஒரு 50,000-60,000 இருந்தாலுமே வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம். சின்னதா ஸ்டார்ட் பண்றதுன்னா ஒரு மினி சைஸ் காளான் பண்ணை அப்படின்னு எங்க சார் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. சோ அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல மேம், நான் குடியமைப்பு முறையிலேயே பண்றேன் அப்படின்னா ஒரு 2 lakhs-3 lakhs கையில இருந்துச்சு அப்படின்னா மாத வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 50,000 மேலே வந்து இதுல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்றப்ப நம்ம வந்து முதலீடு வந்து நம்ம யோசிக்காம இதை ஸ்டார்ட் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் வரும் மேம். லைஃப வந்து ஒரு ஃபேமிலிய வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு இந்த பிசினஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே கை கொடுக்குது மேம்.
2: நானுமே ஆரம்பத்துல நிறைய தொகை வரும் தான் நினைச்சேன். ஆனா இது வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு ஈஸியாவும் சொல்லிட முடியாதுங்க. ஆனா நம்ம இந்த தொழிலை பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப எல்லாம் சுய தொழில் செய்ய நினைக்கிற பெண்களுக்கு அரசாங்கத்துல இருந்து உதவித்தொகையெல்லாம் கொடுக்கறாங்கல்ல, சோ அதே திட்டம் வந்து இந்த காளான் வளர்ப்புக்குமே இருக்குங்க. அதனால தொழில் தொடங்கணும்னு ஆர்வம் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா போதும். சோ ஒரு தடவை நம்ம அதை நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு கூட நம்மளோட அந்த தொகையை நம்ம சீக்கிரமா அடைக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட தேவைகளையுமே நம்மளால பூர்த்திக்க முடியுங்க. காளான உற்பத்தி பண்ணா மட்டும் போதுமா, அதை எப்படி விற்பனை பண்ணணுங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி திருமதி பெனாசிர் அவங்க விளைவிச்ச காளான எப்படி அவங்க விற்பனை பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்மளுக்கும் விற்பனை பண்றதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
3: இந்த காளான வந்து பாத்தீங்கன்னா மேம் விளம்பர போர்டுகள் வச்சிரும் நம்ம நம்மளுடைய காளான் பண்ணையிலேயே. அப்படின்றதுனால பக்கத்துல இருக்கிற நண்பர்கள், பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ஏரியால இருக்கிறவங்க இவங்களே வந்து நேரடியா வந்து பறிச்சு வாங்கிட்டு போயிடுறாங்க மேம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 4-5 பலசரக்கடை இருக்கும், அதை சுத்தி ஒரு 2-3 சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும், அதுல கொண்டுட்டு போய் நம்ம கொடுத்துடுறோம். இதுலயும் மிஞ்சி கொஞ்சம் சேஃப் மாறி வருது, கலர் மாறி வருது, இந்த மாதிரி வர்ற காலங்கள்லாம் வந்து எடுத்து நான் மதிப்பு கூட்டுதல் பண்ணிடுறேன். ஐ மீன் என்னுடைய சமோசால போட்டுறேன் மேம். சோ எனக்கு வந்து எனக்கு சந்தைப்படுத்துறது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் மேம்.
2: நம்ம எல்லாருமே பொருளை உருவாக்குறது தான் ஈஸி, ஆனா அதை விற்பனை பண்றது கஷ்டம்னு நினைப்போம். ஆனா திருமதி பெனாசிர் வந்து அதை ஈஸியா விற்பனை பண்றது மட்டும் இல்லாம மதிப்பு கூட்டல் மூலமாவும் விற்பனை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி அழகா சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் இந்த காளான் வளர்ப்பு பத்தி பல தகவல்களை பாடல்களுக்கு அப்புறமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
3: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சிக்காக. நாம் மதி காளான் உற்பத்தி பண்றோம்னா அடிப்படையான விஷயங்கள் என்ன, என்ன மாதிரியான காளான, எந்த மாதிரியான சூழல் நம்ம வளர்க்கணும், அதை எப்படி சந்தைப்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி தெளிவா நமக்கு திருமதி பெனாசிர் சொல்லியிருந்தாங்க. சோ தொடர்ந்து நம்ம திருமதி பெனாசிர் அவங்க கிட்ட என்ன கேட்டோம் அப்படின்னா, இப்ப அவங்க வந்து ஒரு ட்ரெயினரா இருக்காங்கன்னா நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்கல்ல, அப்படி அவங்க கிட்ட எத்தனை பேர் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க, பயிற்சி கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்களோட வளர்ச்சிக்கு எப்படி இவங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்க, சோ அவங்க கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்ட ஒருத்தங்களோட வெற்றி கதையை பகிர்ந்துக்க சொல்லிதாங்க கேட்டிருந்தோம். சோ அந்த கதையை நம்ம தொடர்ந்து கேட்டுலாமா?
4: இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200-300 பேருக்கு மேலே வந்து நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் மேம். ஒரு 200 பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அப்படின்றப்ப அந்த 200 பேரையுமே நான் வந்து இப்ப வரைக்கும் கைட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். அவங்களுக்கு காளான் குடில் போடுறது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்ந்து நானும் வந்து அவங்க வீட்டுல ஒருத்தையா டிராவல் பண்ணி அவங்களுடைய இந்த பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மேம். ப்ரொஃபசர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாபை வந்து ரிசைன் பண்ணிட்டு இந்த காளான் பிசினஸ் குள்ள இறங்குறாங்க. முழுசா நம்பி வந்தது பாத்தீங்கன்னா என்னையும் என்னுடைய குருநாதரையும் தான். சோ அப்படின்றப்ப அவங்கள இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகா நான் எப்படி சொன்னேனோ அதை அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏன்னா இது வந்து காப்பி பேஸ்ட் பண்றதா மேம். சோ நான் என்ன சொல்றேனோ அதை அவங்க சொல்லி அப்படி செஞ்சாங்க அப்படின்னா மந்த்லி இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய்ல இருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் எடுக்கிறதுக்கு உண்டான சோர்ஸ் தான் இது. அப்படின்றதுனால நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சோ அழகா கைட் பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு காளான் பத்தலன்னு சொல்லிட்டு என்னுடைய பண்ணையில வந்து வாங்கி அவங்க எடுத்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க இதுல முன்னேறி வந்துட்டு இருக்காங்க மேம். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் சொல்லலாம், அவங்களையே நேர்ல அவங்களை கூட்டிட்டு வந்து கூட சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து என்னைய விட எல்லாரும் வந்து வயதுல மூத்தவங்க தான், ஆனா எல்லாருமே என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். சோ இதுல நான் சொல்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு பேரை என்னால வந்து இதுல கொண்டு வர முடியுது அப்படின்றப்ப இன்னும் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் உள்ள வந்து சீரியல் பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்துருக்காங்கல்ல, தயவு செய்து அப்படி உட்காராதீங்க, நேரத்தை வந்து இதுல பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை பார்த்தாலே போதுமானது மேம். சோ அதுல வந்து இந்த அளவுக்கு இன்கம் வருது அப்படின்றப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது? சோ கண்டிப்பா எல்லாரும் இதுல இருந்து இந்த ஒரு FM மூலமா பங்கேற்பாங்க, என்னைய தேடி வருவாங்கன்னு நம்புறேன் மேம். கண்டிப்பா எல்லாருக்குமே, நேயர்களுக்கு எல்லாருக்குமே நான் சப்போர்ட் பண்றதுக்குமே நான் தயாரா இருக்கேன்.
3: இந்த இடத்துல நம்மளோட நன்றி அவங்களுக்கு நம்ம சொல்லித்தாங்க ஆகணும். ஏன்னா நம்மளோட நெய்தல் நிலத்துல இருக்கிற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி தாங்க இது. அதுலயும் அவங்க வந்து பெண்கள் வீட்டுல சும்மா இருக்காதீங்க, உங்களுக்கான ஓய்வு நேரத்துல இந்த காளான் பிசினஸ் பண்ணுங்கன்னு, அதுவும் 3 மணி நேரத்துல நீங்க பண்ணா போதும், நமக்கான தொழிலை சரியான முறையில பண்ணி நம்ம லாபம் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா அது ஈஸியான செயல் கிடையாதுங்க. எல்லாராலையுமே அந்த வார்த்தையை சொல்லிட முடியாது. அதனாலதான் முதலே நம்மளோட நன்றியை சொன்னேன். சரி, இந்த காளான் வளர்ப்பு பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா முக்கியமான விஷயம் அதை நம்ம எப்படி விளைவிக்கிறோங்கிறது தானே. சோ அதை கேட்காம இருக்க முடியாதுல்ல. அடுத்ததா நம்ம கேட்ட கேள்விமே அதுதாங்க. அதுக்கு திருமதி பெனாசிர் அவங்களோட பதில் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாமா?
4: முறையான பயிற்சி, சரியான காளான் குடில் அமைப்பு இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற இன்கம் வந்து அவங்களால எடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஒண்ணு சொல்லிடுவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற அந்த கூரை போடுறவங்களை வச்சு அவங்க போட்டாங்க அப்படின்றப்ப கண்டிப்பா வந்து அந்த குடிலமைப்பு உரை வந்து காலம் வளர்க்க முடியாது. அது ஜஸ்ட் ஒரு நினைவுக்காக மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய கட்டமைப்பு முறையே வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு டன் 1.5 டன் அளவுல நம்ம வந்து வெயிட் தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அந்த காளான் குடில அமைக்கிறதுனால அந்த செட்டப்பே, அந்த கட்டுமான செட்டப்பே வந்து வேற மாதிரி இருக்கும் மேம், ரொம்ப நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி போட்டா மட்டும்தான் வந்து நம்ம இதுல இன்கம் வந்து நல்ல முறையில பாக்க முடியும். ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னாலே 10x15 சைஸ்ல சதுரடியில ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே நம்ம அதுல வந்து ஒரு 40,000-50,000 அவங்க எடுக்க வைக்கிறதுக்கான சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டுமான பணியிலதான் இருக்கு. அண்ட் தென் வந்து நான் என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா ஃபர்ஸ்ட் முதலீடு, ரெண்டாவது உழைப்பு. இது ரெண்டுமே இருந்துச்சுனாலே அவங்க வந்து ஜெயிச்சிடலாம். ஆனா ஏ ஸ்டூடெண்ட் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் பிளஸ் மார்க்கெட்டிங் சப்போர்ட், இது ரெண்டும் அந்த சைடு இருந்து அந்த ரெண்டும் இந்த நாலும் சேரும் போது வந்து மேம் கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து அழகா சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போக முடியும் மேம். கண்டிப்பா 100% சொல்றேன் மேம். சோ இது வந்து கண்டிப்பா வந்து நீங்க இந்த எஃப்எம் மூலமா மக்கள் என்னை தேடி வரும்போது நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. ஒரு வேலையை நம்ம செய்யறோம்னா கண்டிப்பா அதை நம்ம புடிச்சு செய்யணுங்க. அப்படி நம்ம புடிச்சு செஞ்சா மட்டும்தான் அதுல நம்ம வெற்றி அடைய முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம உடல்நிலை நல்லா இல்லாட்டியுமே அதை நம்ம சரியான நேரத்துல செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரும். அப்படி திருமதி பெனாசிர் வந்து அவங்களோட காளான் வளர்ப்பு தொழிலையும் அதை சொல்லி கொடுக்கறதுலயும் எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க, எவ்வளவு ஈடுபாட்டோட அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்க சொல்றதுல தெரிஞ்சுக்க முடியுதுங்க. சரி, இப்போ காளான் வளர்ப்புக்கான எல்லா அடிப்படை விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே அதுல தொடர்ந்து நம்ம வெற்றி அடையணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்? அதுல முக்கியமா வீட்டுல இருந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற பெண்கள் அதுல என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கறதாங்க அவங்க கிட்ட கடைசியா நான் கேட்டிருந்தேன். அதுக்கு திருமதி பெனாசிர் அவங்களோட பதில் என்னன்னு கேட்டுலாமா?
6: வீட்டுல இருந்துட்டு நம்ம ஒரு 2-3 மணி நேரம் வேலை பார்த்தோம்னாலே ஒரு 30,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் வருது. அப்படின்றப்ப கண்டிப்பா வந்து நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள நீங்க கண்டிப்பா நீங்க வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு விவசாயம் விவசாயம் விவசாயம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த விவசாயம் வந்து அதிகமா ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு இருக்கு. சோ அதுல ஃபேன் போட்டு ஒயிட் கலர் ஜாபா வந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த காளான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு கையில கிடைச்சிருக்கிற ஒரு விவசாயம். எல்லாருமே சுலபமா பண்ணக்கூடியது, ஆனா ரொம்ப ஹைஜீனிக்கா பண்ணக்கூடிய ஒரு விவசாயம் இது. அப்படின்றப்ப இந்த ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் பயிற்சிக்கு மட்டும் நீங்க என்கிட்ட வந்தீங்க அப்படின்றப்ப நான் A to Z இதுல இருக்கிற என்னெல்லாம் வந்து நீங்க ஸ்ட்ரகிள் இருக்கும், இதை எப்படி நீங்க சரி பண்ணி கொண்டுட்டு போகணும், பிளஸ் இதுல எவ்வளவு வருமானம் வருது, இதுல என்ன நட்டப்படுவீங்க, இதை நீங்க எப்படி வந்து எல்லா வெதர் கண்டிஷனுக்குமே வந்து நீங்க எப்படி டெம்பரேச்சர் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், சோ பிராக்டிகலாவும் சொல்லி கொடுக்குறேன், பிளஸ் வந்து தியரியாவும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ரிட்டர்னிங் ஸ்டேட்மெண்ட்லயுமே எழுத்து பூர்வமாகவுமே வந்து நான் உங்களுக்கு இதுல சொல்லி கொடுத்துறதுனால நீங்க 1 day கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா கூட நீங்க இந்த பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணிடலாம் மேம் ஈஸியா. ஏன்னா யூடியூப் பார்த்து வளர்க்குறேன், யாராவது கிட்டு கொடுக்குறாங்க 500 ரூபாய்க்கு அதை பார்த்து வளர்க்குறேன் அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு போகாதீங்க. இதுதான் என்னுடைய ஒரு ரிக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன். நானும் ராமேஸ்வரம் வர்றதுக்கு ரொம்ப ஆவலா தான் இருக்கேன். நீங்க கூப்பிடுங்க, கண்டிப்பா நான் உங்க இடத்துக்கு வந்து உங்களுக்கே நான் வந்து எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து உங்களுக்கு குடியமைப்பு முறையும் கொடுத்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணி வச்சிருக்கேன். பிளஸ் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்த ராமேஸ்வரம் கடலோசை எஃப்எம்க்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சோ மச்.
5: இந்த நேரத்திலுமே நம்மளோட நன்றிய சொல்லாம இருக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த காளான் வளர்ப்பு முறைய பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தது மட்டும் இல்லாம காளான் வளர்ப்பு பத்தின வகுப்புகளையும் ஒரே நாள்ல கத்துக்க முடியும். அதை நீங்க ஆசைப்பட்டா கத்து தரதுக்கு நான் ரெடினு சொல்றாங்க. சோ கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. அவங்களோட பிஸியான இந்த நேரத்திலையும் நம்மளோட நேயர்களுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி காளான் வளர்ப்பு முறைய பத்தி சொல்லி ஊக்கப்படுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற உங்கள யாருக்காச்சும் இந்த காளான் வளர்ப்பு முறையை பத்தி கத்துக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா திருமதி பெனாசிர் அவங்கள தொடர்பு கொண்டு கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. சோ அவங்கள தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 9944664906 அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கூட அவங்க கிட்ட இது பத்தின உங்களோட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ முக்கியமா நம்மளோட நிகழ்ச்சியோட நோக்கமே அதுதாங்க. சோ நம்மளோட நிகழ்ச்சியில சொல்ற அந்த தொழில் முறைகளை கேட்டு கூட உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அதுக்காக தான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நீசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று கண்ணுக்குள் நிலவு மற்றும் பத்ரி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று கண்ணுக்குள் நிலவு மற்றும் பத்ரி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று கண்ணுக்குள் நிலவு மற்றும் பத்ரி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: she just love me.
1: Bella, Bella, இங்க கொஞ்சம் வாப்பா.
2: என்ன தாத்தா?
1: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க. அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
2: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
1: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
2: அது என்ன தாத்தா கரவாடை?
1: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
2: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
1: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
2: வடக்கு திசை.
1: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
2: என்னது புரியலையே?
1: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
2: கிழக்கு பக்கம்.
1: பின்னந்தல?
2: மேற்கு பக்கம்.
1: வலதுகை?
2: தெற்கு பக்கம்.
1: இடதுகை?
2: வடக்கு பக்கம்.
1: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
2: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம். கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
1: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
2: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
1: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
2: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
1: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
2: வடகிழக்கு.
1: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
2: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
1: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
2: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
1: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
3: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: இன்று கண்ணுக்குள் நிலவு மற்றும் பத்ரி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று கண்ணுக்குள் நிலவு மற்றும் பத்ரி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இப்ப ஒரு புக்ல நான் படிச்சேன், நீங்க வந்து ஒரு ஊருக்கு போறீங்க, அழகா ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்குது அல்லது சின்னதாக ஒரு வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்குது, காரை நிறுத்திட்டு அல்லது பைக்கை நிறுத்திட்டு ஷூவை கலட்டிட்டு அந்த இடம் ரொம்ப ரம்மியமா உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த இடத்துல தண்ணியில் கொஞ்ச நேரம் அப்படி பேண்ட்டை தூக்கிட்டு அல்லது நீங்க உங்க காலை நினைச்சிட்டு நிக்கிறீங்க ஒரு 2 நிமிஷம், அதே ஆறு அதே இடம் அந்த இடத்த குறித்து வச்சுக்கோங்க. ஊருக்கு போகிறீங்க, போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் திரும்ப வருகிறப்ப அதே இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க, நின்று அந்த தண்ணியில் கால் நினைக்கிறீங்க. இது ரெண்டும் ஒன்று தான், பார்க்கல. அதே ஆள், அதே கால், அதே தண்ணி, அதே இடம், அதே நேரம், அதே கிளைமேட்டு, ஆனால் ரெண்டு உணர்வும் வேற வேற. முதல் முறை நீங்கள் கால் நினைத்த போது உங்கள் மன உணர்வு வேறு, இரண்டாவது முறை நீங்கள் கால் நினைத்த போது உங்கள் மன உணர்வு வேறு. முதல் முறை சுகந்தத்திற்காக நினைத்திருக்கலாம், இரண்டாவது ஏதோ மன அழுத்தத்திற்காக சுமைக்காக வந்து நின்றிருக்கலாம். ரெண்டுமே நமக்கு ஒன்று தான். வாழ்க்கையில் சுமை வந்தால் வரட்டும், இருந்துட்டு போட்டோம். சிரிப்பு வரும்போது சிரிங்க, அழுக வரும்போது அழுங்க, இதில் என்ன பிரச்சனை? லைஃபை கண்டிஷன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. திஸ் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ பீப்பிள், தட் இஸ் வை வி ஆர் ஆஸ்கிங் டூ மச் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். நமக்குள்ளே நம்ம நிறைய கேள்வி எழுப்புறோம். இப்போல்லாம் கவனிங்களேன், அம்மாக்கள்லாம் திடீர்னு போயிட்டு கணவர்கிட்ட கேட்பாங்க, கல்யாணம் ஒரு 10 இயர்ஸில் திடீர்னு இவங்களுக்கு சந்தேகம், அம்மா வீட்டுக்கு தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் 20 நாள் போயிட்டு வந்தா, அல்லது தங்கச்சியின் கல்யாண வேலைகளுக்காக இவர் பெரியதாக கவனிக்காமல் கொஞ்ச நாள் விட்டுட்டு அப்படியே இவங்க விட்டுட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்தா, திடீர்னு ஒரு நாள் இந்த அம்மாக்கள்லாம் கேட்பாங்க, அம்மாக்கள்லாம் எங்கள் ஒய்ஃப் தான் கேட்கறது உண்டு, ஏங்க நான் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியாக இருக்கேனா, திடீர்னு 10 வருஷம் வச்சு கேட்குறியே, அந்த ஆள் உள்ளுக்குள்ள நினப்பாப்பில, ஏம்மா இது இவ்வளோ லேட்டாக கேட்குறியும், திடீர்னு பிள்ளைகள்ட்ட போய் கேட்குறது, அம்மா நல்ல அம்மாவாக இருக்கணா, ஏன்னா நமக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறேன்னா கவலைப்படாதீங்க, முதல்ல நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த உலகத்திலேயே முதல் முக்கியமானவர் நீங்கள் தான். யூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் யூ. அது செல்ஃபிஷ் கிடையாது. இதை தியாகத்தினால கட்டமைக்கணும்னு ட்ரை பண்ணுறப்ப தான் இந்த சிக்கல்லாம் வருது. அம்மாக்கள்லாம் அப்படி தான் அநியாயத்துக்கு தியாகம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே யாருக்குமே நன்றி இல்லைங்கிறது. நல்லா உடம்புல தெம்பாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நல்லா முட்டை தோசை, முருகல் தோசை, எண்ணெய் தோசை, பொடி தோசை, கேரட் தோசை, முடிஞ்சால் தோசைக்கல்லையே தூக்கி தின்னுங்கிறது, இதெல்லாம் பண்ணி போகிறது, எல்லா சவரட்டனையும் பண்ணி கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு கட்டத்தில் அது பழகிடும். பிள்ளைகள் பழகின பிறகு உங்களுக்கு ஒரு வயசாகிறப்ப முட்டி வலிக்கும், இடுப்பு வலிக்கும், சரியாக சாப்பிடாதனால வயிற்று பிரச்சனைகள், கோளாறுகள் இருக்கும். அப்போ நீங்கள் சுணக்கப்படுறப்ப அம்மா முன்ன மாதிரி இல்லைங்கிறப்ப உங்களுக்கு ஆத்திரம் வரும். ரெசிப்ரிகேஷனே இவங்கள்ட்ட இல்லைன்னு யார் உங்களை பார்த்துக்க வேணான்னு சொன்னால், இதை தான் அவன் சொல்லுவான், ஏண்டா உங்களுக்காக இவ்வளோ செஞ்சேனே, போனனே, நான் வந்தனே, உங்களால் தான் எனக்கு முட்டி வலி வந்துச்சு, ஒன்னே நேரமாக தோசை ஊற்ற சொன்னால் ஏலே 30 வருஷம் சொல்கிற அப்படின்னு தோணும். உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்வது வந்து குற்றம் அல்ல, இதெல்லாம் சபிக்கப்பட்ட வாழ்க்கையில் நேரக்கூடியது. நான் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருந்தால் தானே கடைசியாகத்தான் நான் பெண்ணாக இருக்கிறவர்கள் சோறுதிங்கணும், பசி வந்தால் சோறுதிங்க வேண்டாம், எப்போ வந்தால் என்னென்ன, இப்போ பிள்ளையே பரவாயில்ல, அந்த கவலையெல்லாம் கிடையாது. என் கணவர் இலையில் தான் நான் திம்பேன், ஒரு வாழை எவ்வளோ வரப்போகுது, இன்னொன்று வாங்கி திங்க வேண்டியதானே, அவர் தின்ன மிச்சத்தை தான் நான் திம்பேன், இப்போலாம் நான் தின்னுட்டு மிச்சம் விட தான் நீ தின்னு, நல்லதானே, வாட்ஸ் ராங் இன் தட், எல்லாருக்குமே ஒன்று தாயும் பிள்ளையினாலுமே வாயும் வயிறு வேறாங்கிறான், அப்புறம் புருஷம் முண்டாட்டிக்க மட்டும் பசங்களில் அழகாக மாறி இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு தான் முதல்ல சாப்பிட சொல்லானுங்க, கேர்ள்ஸை தான் முதல்ல சாப்பிட சொல்கிறாங்க, அவனுக்கு அந்த ப்ரொடெக்டர் மாடல் தெரிஞ்சிருச்சு. அப்போ லைஃப் மாறுறப்போ அதை என்ஜாய் பண்ணிட்டு விடுங்களேன், எல்லாத்தையும் துணத்துணத்தணும்னு எதுக்காக கேள்வி எடுக்கிறோம்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்னராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க. அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. 4 பக்க

இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது.

0: அன்னைக்கு நன்றி சொல்வேடா. மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வேடா. இல்லை ஜாலியில சேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வேடா.
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா ஏந்துது இதயம், அட கொஞ்சினால் என்னதான்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: மூணாவது முக்கியமான விஷயம் இருக்குது, உங்கள் சக்தியை திருந்த போலிருந்து தப்பிச்சிருங்க சொன்னது மாதிரி, உங்கள் சக்தி எதெல்லாம் எக்ஸாக்ட் பண்ணுதுன்னு கவனிக்காருங்க. உங்க சக்தியா எதெல்லாம் திருடுதுன்னு கவனிக்காருங்க. நீங்க போறீங்க, கொஞ்ச நேரம் பார்ப்போங்கிறீங்க, ஒரு மேல ரெஸ்ட்லெஸ் ஆகுது. நான் தேவையில்லாம ரொம்ப நேரமா அந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம ரொம்ப நேரமா அந்த ரீல்ஸை பாத்துக்கிட்டு இருக்கேன், இன்ஸ்டாகிராம் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், படுப்போம் படுப்போம்னு தோணுது, கோபம் வருது உங்க மேலே உங்களுக்கு. அப்ப அது உங்களை தாண்டி போகுதுன்னா அதுக்கு நீங்க அடிக்ட் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு வேணான்னு தெரியுது, நமக்கு பல நேரத்தில் கோவம் நம்ம மேலதான், நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அப்படி இல்லை, அதான் கோவம். அந்த கோவத்தினாலதான் நம்ம அந்த கோவத்தை எல்லாருமே காட்டுறோம். ஐ வாண்டட் டு பி பெட்டர் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப், நான் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்னால் அப்படி இருக்க முடியவில்லை என்கிற கோபம் தான் எனக்கு வருது. சில புத்தகங்கள் ரொம்ப அழகாக அதை சொல்கிறாங்க, எவன் ஒருத்தர் தன்னுடைய ஹேபிட்டை தப்புன்னு கண்டுபிடிச்சதை மாத்திரானோ அவன்லாம் லைஃப்பில் ஜெயிச்சிடறாங்க. தன்னுடைய தப்பான ஹேபிட் என்னன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டா எவன் அதை திருத்துறானோ அவன்லாம் ஜெயிச்சிடறான். பெரிய பெரிய ஹேபிட்டாக்கெலாம் அப்புறம் போங்க, சப்பையாக சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல இந்த அப்புறம் பார்த்துக்குவோம். இதை விட ஒரு மோசமான ஹேபிட்டை நான் பார்த்தே கிடையாது, ஏன்னா அதை நான் செய்வேன், அதனால் எனக்கு நல்லா தெரியும். அதை நாளைக்காலில் பார்த்தோம். மனுஷனுக்கு போய் போனால் கொஞ்சம் மிச்சம் இருக்கணும், இது ஒரு பொழப்பு. இன்றைக்கே அந்த வேலையை முடிக்க முடியினாலும் கூட நாளைக்கு இன்னும் வேலை இல்லாமல் தான் போர் அடிக்கும்ட்டு ரெண்டு வேலையை மிச்சம் வைக்கிறது. நடிச்ச அமத்தில் அந்த வேலையை தான் கூப்பிட்டு கேட்பாங்க, அது முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அந்த ஒத்த வேலையினால அவ்வளோ வேலையும் பிரச்சனையாக இருக்கும். அந்த 9 வேலை முடிச்சதை பற்றி ஒருத்தனமே கேட்க மாட்டான். அந்த 10வது வேலை முடிக்காத நாளைக்கால சும்மா தானே இருக்க, அதை செய்வங்கிறதுக்கு வச்சுருப்போம் பதில் அது அவ்வளோத்தையும் கெடுத்துரும். மண்டையில் அது பிரிக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும், சின்ன சின்ன விஷயம் தான் அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஓங்கி ஒரு குத்து குத்துனா வலிக்காது, லேசாக அந்த நகக்கல்ல ஒரு குண்டு செவிச்சு குத்துக்கலாம், நைட்டு முழுக்க அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான். இந்த பிரிக்கிங் திங்ஸ் பில்டப், சின்ன சின்ன மிஸ் ஆகிற விஷயங்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து ஒரு பயிலே ஒரு எரிச்சலை உண்டாகும். இந்த ஹார்ட் டிஸ்கை சேஃபாக வைங்க, ஹாப்பியாக வைங்க, மனுஷன்லாம் நல்லவன் முதல்ல நம்ப ஆரம்பிக்கணும். ஒன்றும் அவ்வளோ மோசமான மனுஷங்கள்லாம் இந்த உலகத்தில் கிடையாது, நாமளாகத்தான் கருவித்துக் கொள்கிறோம். எல்லா மனிதர்களும் மோசமானவர்கள் என்று நினைக்கிறவர்களுக்கு மோசமான மனிதர்கள் கண்ணுக்கு தெரிகிறார்கள், மனிதர்கள் நல்லவர்கள் என்று நம்புகிறவர்கள் நல்லவர்கள் கண்ணுக்கு தெரிகிறார்கள், அவ்வளோதான். நீங்கள் இந்த சமூகத்தையும் பிரதி எடுக்கிறீர்கள், அவ்வளோதான். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் இந்த உலகமும் இருக்கும். நான் தான் சொல்லலை, எல்லாருக்கும் இந்த உலகம் ஒன்று தான், பார்க்குற பர்செப்ஷனும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய முறைமையும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது, ரைட்டா?
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: சோ உங்கள்ட்ட இருந்து உங்களுடைய நேரத்தை பிடுங்கக்கூடிய எல்லாத்தையும் ஒதுக்குங்க. நேரத்தை பிடுங்கிறது கூட பெரிய பிரச்சனை கிடையாது, அதை விட பெரிய பிரச்சனை உங்கள் ஆற்றலை இது பிடுங்குகிறது. நீங்க கவனிக்கணும், எதுவெல்லாம் உங்கள் பிள்ளைகளின் ஆற்றலை பிடுங்குகிறது, எதெல்லாம் உங்களுடைய ஆற்றலை பிடுங்குகிறது, அவங்களெல்லாம் தள்ளி வைங்க, தப்பே கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய நேரத்தை முதல்ல நம்ம நேரத்தை நம்ம மதிக்கிறப்ப தேவையில்லாத இடையூறுகள் நமக்கு இருக்கவே இருக்காது. ரீசன்ட் ஸ்டடி சேஸ், ஒரு சமீபத்திய ஒரு ஆய்வு ஒன்று சொல்லுது, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை பார்த்து கொண்டு இருக்கிற போது உங்களுக்கு ஒரு இடைமறித்தல் வந்தால், அந்த ஒரு இடைமறித்தல் என்பது அந்த ஒரு இடைமறித்தல் கிடையாது, எவனோ ஒருத்தன் தேவையில்லாமல் ஃபோன் பண்ணுறான், அவன்கிட்ட எடுத்து என்ன சொல்லு அப்படின்னா சும்மா தான் ஃபோன் பண்ணேன் அப்படிமாயும். முதல்ல நீங்கள் கட் பண்ண வேண்டியாள், சும்மா இருக்கேன் அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறான்ல, அவன் தான் உங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணுறேன். நான் சும்மா இருக்கேன் அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ நான் சும்மா இருந்தால் என்ன அர்த்தம்? எப்போது சும்மா ஏமா இருப்பானோ அவனுக்கு ஃபோன் பண்ணுவான். அப்போ இவன் எப்போ ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறான்னா, அவன் எப்போ நீங்கள் இத்தனைக்கு கையில் ஒரு கையில் மாவு அப்படி இருக்கும், சார் அவன் ஃபோன் பண்ணுறாங்களேன்னு எடுத்து பேசக்கூடியதாக இருக்கும், ஆனால் அவன் சும்மா இருக்கல உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான். இந்த ஒரு இடைமறித்தல் என்ன பண்ணுதுன்னா, 7 நிமிஷம் ஆகுமா திரும்ப நீங்கள் பழைய ஃபோக்கஸ்க்கு போடுது. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அல்லது ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு ஒரு இடைமறித்தல் நடக்கிறது அப்படின்னா, அந்த இடைமறித்தலிருந்து மீண்டு நீங்கள் மறுபடியும் அந்த இடத்திற்கு செல்வதற்கு 7 நிமிடங்கள் ஆகுங்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்கள், எத்தனை இடைமறித்தலை ஒரு நாளைக்கு நாம் சந்திக்கிறோம். ஒரு நாளில் குறைந்தது தேவையில்லாமல் ஒரு 15 இடைமறித்தலை நீங்கள் சந்திச்சிங்கன்னா, ஒரு வேலை பார்த்துட்ருக்கப்ப அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு கால் வருது உங்களுக்கே, டக்குன்னு ஏதோ ஒரு கிளிங் அப்படின்னு ஒன்று அடிக்குது, எடுத்து பாருங்கள். சில டெக்னிக்கல் திங்ஸ்லாம் வைங்க, தேவையில்லாத ஆப்புக்கெலாம் நோட்டிஃபிகேஷனை கட் பண்ணுங்கள். ஒன்றும் மோசல், யார் உங்களை கூப்பிட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் வந்தே ஆகணும், பாராளுமன்றத்தில் நின்னே ஆகணும் உங்களை சொல்ல போகிறதில்ல, யாரும் கூப்பிட போகிறது இல்லை, கலெக்டர் ஆஃபீஸுக்கு நீங்கள் காலையில் 6 மணிக்கு வரணும், எல்லாருக்கும் உத்தரவு வருதா என்ன வராதுல. அப்போ தேவையில்லாத நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணுங்க.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைக்கும்?

கடற்கரையோரோ நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எது நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பதும் எதிர்நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர்நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை

0: சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
1: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: அப்ப உங்க நேரத்தை எதெல்லாம் திருடுதுன்னு பாருங்க. தெரு நேரத்தையும் ஆற்றலையும் எதெல்லாம் திருடுகிறதுன்னு பாருங்க. ஒரு இடைமறித்தல் 7 நிமிடம் நீங்க அந்த ரீஃபோக்கஸ்க்கு வரணும்னா, ஒரு நாளைக்கு 10 இடைமறித்தல் நடந்தா 70 நிமிஷம் ஆகுது நீங்க ரீஃபோக்கஸ்க்கு வர்றது. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் குறைஞ்சது, நீங்க 7 மணி நேரம் வச்சுக்கிட்டா 10 நாளைக்கு 70 மணி நேரம், ஒரு மாசம் முழுக்க கணக்கு வச்சுட்டா 3,210 மணி நேரம் ப்ரொடக்டிவ், 210 hours. இதை விட பெரிய பிரச்சனைனா மூளை எல்லாத்தையும் சேமிச்சுக்கும். அது எது வேணும் வேணான்னு நீங்க பழக்காத வரைக்கும் மூளை எல்லாத்தையும் சேமிக்கும். அதனாலதான் சம்பந்தமே இல்லாம வரப்ப அறிவு கிட்ட நாயே அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டானா, அது மைண்டிலே நிற்கும். அவனை அவர் உங்களை வேணும்னே சொல்லலை. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு அவருக்கு தெரியாது. நீங்கள் எம்பிஏல ஃபஸ்ட்டு 80% பாஸ் பண்ணீங்களா அவருக்கு தெரியாது. நீங்கள் ஒரு கம்பெனி முதலாளி அவர் தெரியாது. ஒரு ஆத்திரத்தில் அவர் டபார் ரியாக்ட் பண்ணுறார், அதையே உங்களுக்கு உறுத்துது. ரைட்டு, ஏதோ சொன்னாப்பில் கோவத்தில் போயிட வேண்டியதானே, முடிஞ்சு போச்சு. டிஃபன் பாக்ஸை திறந்தால் உப்புமா உறுத்துது. அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே சொன்னவன் பாட்டு சந்தோஷமாக அடுத்த வேலையை பார்க்குறான். நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அப்போ டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வென் சம்திங் டேக் யுவர் எனர்ஜி. எது உங்கள் ஆற்றலை பிடுங்குகிறதோ அதிலிருந்தெல்லாம் தப்பித்துக் கொள்ளுங்கள். அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், உங்கள் நேரத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு ஃபோன் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம். டோன்ட் ஷோ அதர்ஸ் தட் யூ ஆர் அவைலபிள். எப்பனாலும் இவன்கிட்ட பேசலாங்கிற மாதிரி, இவங்ககிட்ட பேசலாங்கிற மாதிரி பிம்பத்தை கட்டமைக்காது. யார் தன்னுடைய நேரத்தை மதிக்கலையோ அவங்கள மற்றவங்களும் மதிக்க மாட்டாங்க. டோன்ட் அவைலபிள் டு எவ்ரி ஒன். சில நீங்களே கவனிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். உங்களுடைய மனைவிமார்கள் இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அந்த பிரச்சனை இருக்குது நிறையா. என்னுடைய அனுபவங்கிறது பெரும்பாலுடைய ஷோஸ் தான். அதிலே நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் நிறைய ஃபோன் பண்ணுறப்ப எடுத்துக்கிட்டே இருக்க ஆளுங்களுக்கு 11 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணுவான். 29 வயசு நேற்று வரைக்கும், இன்றைக்கி அவனுக்கு கல்யாணம் ஆகிப்போச்சு, 31 வயசாகிப்போச்சு, இப்போ 32 வயசாகிடுச்சு, அவனுக்கு சின்னதாக ஒரு குழந்தை இருக்குது. நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறான், இங்கே தான் கட்டவன் தானே. அவ்வளோ அவசரம் இல்லாத போது எதற்கு 11 மணிக்கு ஃபோன் பண்ணோம்? ஏன் ஃபோன் பண்ணுறான்னா, நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பீங்க, நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பீங்கன்னு யூஆர் அவைலபிள்னு காட்டினீங்கன்னா உங்கள் நேரத்தை அவங்க மதிக்க போகிறதே கிடையாது. பழக்குங்க, பழக்குனா ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க. என்னுடைய மேலதிகாரி ஒருவர் சண்டே அன்னைக்கு ஃபோன் ஆஃப் பண்ணிடுது. நீங்கள் என்ன ஆனாலும் சரிதான், அவ்வளோ அவசியம்னா நீங்கள் வீட்டில் போய் அவரை சந்திச்சுக்கலாம். ஒரு அதிகாரியாக இருந்து அந்தால அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்கலாம். என்ன ஞாயர், சண்டே இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃபேமிலி. நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் சரிதான், அதை மீறி நீங்கள் போகணும்னா அவரை அணுகுவதற்கு 2 பேருக்கு மட்டும் அனுமதி இருக்குது. அவங்களுக்கு அவருடைய லேண்ட்லைன் நம்பர் தெரியும், அதில் கூப்பிடுவாங்க. அதுவும் அவசியம்னா மட்டும்தான் கூப்பிடுவாங்க. அது ஒரு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்து மற்றவங்களுக்குலாம், அதுக்கப்புறம் அவங்க பழகிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ எங்கள் கம்பெனியில் எங்களுடைய கிரியேட்டிவ் ஹெட் இருக்கான் பிரதீப்னு சொல்லிட்டு, நாங்களாம் அவனுக்கு மெசேஜ் மட்டும் தான் அனுப்போம். ஏன்னா ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டான், ஃபோனை கூப்பிட தான் வச்சுருப்போம். முதல்ல மெயில்களுக்கு பதில் எடுப்பதற்குன்னு ஒரு நேரம் ஒதுங்க. வந்தால் ஒவ்வொருத்தரையும் மெயிலுன்னு பாதிங்க. இந்த வாட்ஸ்அப்பில் காலையில் ரோசாப்பு படம் அனுப்புகிறவன், வணக்கம் சொல்கிறவன், அப்புறம் கண்ட ஃபார்வர்டு அனுப்புகிறவன், நம் நட்பு மிகச்சிறந்தது அப்படின்னு பாட்டு அனுப்புறது, இதுக்கெல்லாம் பதில் போடாதீங்க. முதல்ல இதெல்லாம் ஓப்பன் பண்ணாதி. நீங்கள் ஓப்பன் பண்ணாட்டி அவன் திரும்ப அனுப்புகிறான்னா என்ன அர்த்தம்? அவன் வெட்டியாக இருக்கான்னு அர்த்தம், சரியா இல்லையா? தினந்தோறும் ஒன்று அனுப்புறது. நம்மளும் சரி, நம்ம கடமை பணி செய்து கிடப்பதுன்னு அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டு, இது எதுக்குன்னு அவனும் பார்க்கலை, நீங்களும் பார்க்கலை, ஜிபி தேவையில்லாமல். சில பேர் நைட்டு 12 மணிக்கு கழுத்து இருக்கிற ஒரு காட்சியை பார்த்துட்டு நைட்டே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுவான். காலையில் எந்திரிச்ச உடனே மூஞ்சிய கழுவுறதுக்குள்ள நம்ம எடுத்து அதை பார்த்தோன்னா ஒருத்தன் சொதேன்னு கழுத்தில் ஊற்றுவான். அவனால் நீங்கள் கூட்டியாக வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
4: காது கொடுத்து கேட்டேன்.

0: மாடியில என்ன பண்றீங்க?
1: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூம கூலா வச்சுக்குது அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
5: மாம்பழ தோட்டம்.

0: முல்லை மொட்டு பட்டம் விட்டு வந்துவிடு,
1: தங்கப்பட்டு கண்ணம் பட்டு ஒன்னே ஒன்னே வந்துவிடு.
0: சின்ன சிட்டு முல்லை மொட்டு பட்டம் விட்டு வந்துவிடு,
1: தங்கப்பட்டு கண்ணம் பட்டு ஒன்னே ஒன்னே வந்துவிடு.
0: எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா, புத்தமிட வேகமா புத்த

0: மாம்பழத் தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வருமான.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: Away from the corrupted things, whatever it is, whatever the thing which captures your energy unnecessarily, go away from that. அதனால சொல்றான், அந்த காலத்திலேயே சொல்றான், காதை புத்து வாயை மூடு கண்ணை மூடுன்றான். தேவையில்லாத பார்க்காத, தேவையில்லாத பேசாத, தேவையில்லாத கேட்காத. வாட் யூ கன்சியூம் மேட்டர்ஸ். உங்கள் ஆற்றலை செழுமைப்படுத்துவது என்பது நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயம்தான். நைட்டு 6 பொரோட்டாவை சால்னால் ஊற்றி அடிச்சா மறுநாள் காலில் நெஞ்சறியும், கக்கா போகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது உடனே தெரிகிறதுனால கொஞ்சம் கவனமாகறீங்க. ஆனால் தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணி அது உங்கள் மூளைக்கு சென்சரியாக அனுப்புனா, உங்கள் மனசில் அது போய் பதிஞ்சா, அது எத்தகைய பாதகங்களை விளைவிக்குன்னு உடனே தெரியாதனால நீங்கள் அதை கன்சியூம் பண்ணுறீங்க. இந்த எனர்ஜி கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ கஷ்டப்பட்டு 3 நாள் அந்த ஆள் மேலே வெறியேற்ற போகிறீங்க. ஆனால் மனிதர்கள் எவ்வளவு நல்லவர்கள் பாருங்கள். நீங்கள் இவ்வளோ தான் உங்கள் மனசை கெடுத்து வச்சா கூட அந்த 3 நாளில் கொலகாரப்பா. இதுக்குள்ளே டைவர்ஸ் லெவலுக்கு முடிவு பண்ண கேரக்டர் சில இருக்கு, அது தனி. அவங்க அண்ணன்கிட்டலாம் கூப்பிட்டு இதுக்கு மேலே ஆகாதனே, அவங்க அண்ணனுக்கு எல்லாம் போகிறச்சு போடி 3 மாதத்துக்கு கொடுத்ததான் சொல்கிறேன், ஒன்று பண்ணி தொலை இல்லாட்டி இருந்து வாழ்ந்து தொலைன்ட்டு அந்தாலும் விட்டுருவாப்ல. 3 மந்த்ஸ் ஒன்று அவன் அண்ணனுக்கு அதெல்லாம் பொழுதுபோக்காருங்க, பரவாயில்லடி இவர் 3 நாள் கழிச்சு திரும்ப கூப்பிடு, அப்போ இதே மூணில் தான் நம்ம பேசுவோம் பாரு. 3 நாள் கழிச்சு 2 பேரும் குரூப் காலில் வருவாங்க, மச்சான் அப்படிமாப்பில் எப்போ வரீங்க வீட்டுக்கு அப்படிமாங்க. 3 நாள் கழிச்சு எப்படி 2 பேரும் சந்தோஷமாக சேரத்தான் போகிறோம். அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ வெறுப்பை சேமிக்கணும், அது எந்தோ ஒரு இடத்துல போய் சேரும்ல மைண்டில். அது சிலதுனால அப்படியே அந்த குடம்பு வத்த நீங்கள் ரொம்ப சுண்டை வச்சுட்டிங்கன்னா சட்டியில் ஒட்டிக்கும், அதை எடுக்கிறது ரொம்ப சிரமம். அந்த லெவலுக்கு பகைமை வளர்க்காது. இதை விட்டால் யார் இருக்க போகிறா உங்களுக்கு இந்த உலகத்திலே? உங்களை யார் அதிகம் நேசிக்கிற போகிறா? உங்கள் வீட்டில் இருக்க மனிதர்களை விட உங்களை நேசிப்பதற்கென்று இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா என்ன? உங்களை கடைசி வரை நேசிக்கப் போவது உங்கள் கணவன் தான், உங்களை கடைசி வரை நேசிக்கப் போவது உங்கள் மனைவி தான். பிள்ளைகள்கிட்ட கூட அந்த கேரண்டி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவன் அவன் முண்டாட்டியை நேசிப்பான். எப்படி உங்கள் புருஷன் உங்கள் அவர் முண்டாட்டியை நேசிக்கிறாரோ. இப்போ என் ஃப்ரெண்டு ரொம்ப அழகாக சொன்னான் கல்யாணத்துக்கு முன்னாலே, நானாக வந்து நான் என் பொண்டாட்டி பேசி தான் கேட்பேம்மா, இப்போவே நீ வந்து சொல்லிட்டேன் நாளைக்கு பண்ணி குறைபட்டுக்க கூடாது. அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு முன்னாலெல்லாம் சொந்தக்காரங்களாம் இருக்க போய் சொல்கிறான், சபையிலே சொல்கிறான். அப்போ எங்கள் அம்மா வந்து, என்ன தம்பி விளையாட்டாக பேசுகிறியா? அப்புறம் விளையாட்டாக பேசலாமா, சீரியாக தான் பேசுகிறேன். நீ எங்ககிட்ட அடிக்கடி என்ன குறைபட்டுப்பேன், அப்பா என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான்னு குறைபட்டுக்கிட்டேன். நீ பட்ட கஷ்டத்தை நம்ம வீட்டுக்கு வரப்பில் கஷ்டப்படலாமாம்மா, அதனால் அவன் சொல்கிறதா நான் கேட்பேன்னா சொன்னபடி அவன் சொல்கிறதா அவன் கேட்குறான். எல்லாத்தையும் விட போகிறாங்களா என்ன? அதானே நல்லது. அப்போ எப்படியும் அந்த மனிதரோடு நீங்கள் உறவாடப் போகிறீர்கள் என்றால் எதற்காக இவ்வளவு பகைமை? எதற்காக அதுக்குள்ளே நீ சேவ் பண்ணி வச்சு இந்த பியூட்டிஃபுல் எனர்ஜி எல்லாத்தையும் டப்புன்னு மாற்றுறீங்க? மனிதன் நல்லவன் முதல்ல நம்புங்க. ஹியூமன்ஸ் ஆர் ஸோ பியூட்டிஃபுல். இந்த உலகத்தில் அற்புதமான கிரியேச்சர் நான் மனிதனை தான் பார்க்குறேன். கழுத்தை கடித்து கொதறி இன்னொருத்தனையும் ஜாம்பி ஆக்கிற ஒரு மனிதன் கூட நான் மனிதனாக தான் பார்ப்பேன். நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் மனிதர்களே காரணமாக இருந்திருக்கிறார்கள். கோபிதுக்கு கவிதை வரும் என்பதற்காக தேடி தேட்டி அல்லிமால் சீட்டில் நோட்டு புத்தகங்கள் வாங்கி பைன் பண்ணி அழகழகாக எழுதி கொடுத்தது நண்பர்கள் தான். என்னை மேடையேறி அழகு பார்க்க வைக்க வேண்டும் நினைத்தது என்னுடைய மனிதர்களும் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய உறவுகள் தான். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து உட்காந்து நிற்கிறதுக்கு பின்னால் இவ்வளோ மனிதர்கள் தான் காரணம். நீங்கள் கொடுத்த இடத்துல தான் நான் நிற்கிறேன் இல்லையா? இதுக்கு நடுவில் இவனுக்கு எதாவது தெரியுமா? இவர் முட்டாப்பையன் 4 பேர் சொன்னால் அதுக்கு என்ன? அது அவங்க கருத்து தானே, போயிட்டு போதே. அன்பு செய்ய ஆதரவு கட்ட 1000 பேர் இருக்கிற போது உங்களை அழுத்தி பேசுகிற ஒற்றை மனிதர் மீது ஏன் உங்களுக்கு இவ்வளவு காழ்ப்பு? அதுக்குள்ளே நெகட்டிவை சேர்க்காதீங்க. 3 நாள் கழிச்சு சேரதான் போகிறோம்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக ஆயிரம் இன்பங்கள் மயக்கத்தை திரும்பத்தான் நிறுத்தாரே. தபலா மாமா டோலக் தாத்தா, தபலா மாமா டோலக் தாத்தா, தபலா மாமா டோலக் தாத்தா, தபலா மாமா டோ

கண்பார்வையில் கல்லூருமோ கல்லூரினால் தள்ளாடுமோ சொர்க்கத்தை தேடு மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்கு

அதுக்கென்ன மலர் மஞ்சள் நமக்காக அம்மம்மாயிரம் இன்பங்கள் மயக்கத்தை திரும்பத்தா நிறுத்தாதே தபலா மாமா டோலக்கு தாத்தா தபலா மாமா டோலக்கு தாத்தா தபலா மாமி டோலக்கு பாட்டி தபலா மா

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
5: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
4: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
5: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
4: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
5: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
4: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
5: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
4: செபியா?
5: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
4: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
5: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
4: ஏன்?
5: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க, அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
4: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
5: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
4: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
5: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி

0: இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
1: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
0: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மணிமலர் பார்வை பழரச கோப்பை கனிமொழி வார்த்தை

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி பிடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
3: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
4: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது ஸ்பீச் கிங் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: ரெண்டு குடும்பத்துக்கு பகை, 20 வருஷம் பகை. இரண்டாவது தலைமுறைக்கு நமக்கு சொந்தக்காரன் இருக்கானே தெரியாது. ஆனா ஊருக்குள்ள அரச பரசெல்லாம் பேசிப்பாங்க.

0: 20 ஆண்டு கால பகை இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்கு. வாங்கன்னு சொல்லிட்ட மறு நிமிஷம் நல்லா இருக்கீங்களான்ட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பைத்தியக்கார பயில உள்ள கருவிருந்தில் உட்காந்து மாப்பிள்ள எதுக்காக சண்டை போட்டு விட்டான், ஏன்டா 20 வருஷம் போயிடுச்சுரா, கேவலம் எதுக்கு சண்டை போட்டோம்னே தெரியாத ஒரு விஷயத்திற்காக நீங்கள் 3 தலைமுறை உறவை அறுத்திருக்கிறீர்கள். அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வளர்வதற்கான வாய்ப்பை தடுத்திருக்கிறீர்கள். எத்தனையோ ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை கெடுத்திருக்கிறது. உங்கள் ஈகோ ஜெயித்தது, வாழ்க்கை தோற்றது. ஏன் சண்டை போட்டோம்னே தெரியாமல் கறிவிருந்த 20 வருஷம் கழிச்சு முட்டாள்தனமாக பேசி கொண்டிருப்பதற்கு பதிலாக முதல் நாளே போய் சாரின்னு சொல்லி காலில் விழுங்க பாஸ், அவங்க காலில் நீங்கள் விழுங்கோ இல்லை உங்கள் காலில் அவங்க விழுகட்டும், வேலையை பார்த்துட்டு இட்லியை சாப்பிட்டு டிவியில் ஏதாவது காமெடி ஷோ பார்த்துட்டு படுத்து தூங்குங்க பாஸ், வாழ்க்கை ரொம்ப சிம்பிள், பிம்பிளி கீப் பிளாப்பி, டோன்ட் காம்ப்ளிகேட்டட். வாழ்வில் தோற்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயிச்சு விடலாம். டோன்ட் காம்ப்ளிகேட் லைஃப். Life is so beautiful. The very purpose of life is living. வாழ்தலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது தான். அதற்கு பிறகுதான் சாதிக்கிறது இமயமலையில் போய் கொடி பிடிச்சி இப்படி நிறுத்தி இந்த போட்டோ எடுத்துக்கிறது, செல்ஃபிகளில் லைக்ஸ் வாங்குறது, ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் வாங்குறது, இவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு பீத்திக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் வரட்டும். முதல்ல வாழுங்க. என்ன வாழ்றோம்னே வாழ்க்கை முழுக்க வாழாமல் கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இல்லையங்களே கவலையோடே வாழ்ந்து கொண்டு நெகட்டிவான விஷயங்களை மைண்டில் ஏற்றுறதுக்கு பதிலாக சந்தோஷமாக வாழுங்க. நான் சொன்னபடி வாழ்ந்துட்டு ஒரு நாள் நாம் எல்லாரும் செத்து போயிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மளாம் அப்படியா போனால் கூட மேலே கூட ஜாலியாக பேசிக்கலாம். சூப்பரில் மச்சான், நீங்களும் சூப்பராக வாழ்ந்தே, நானும் சூப்பராக வாழ்ந்தேன். வாங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிப்போம். லைஃப் இஸ் வெரி சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட் இட். முதலேந்து வருமா, வாழ்க்கையை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள நினைக்காது. எப்போது நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள நினைக்கிறீர்களோ அப்போது அது தவறுகிற போதெல்லாம் உங்கள் மனசுக்கு வழிவரும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது உண்டு. நடப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு, நடக்காமல் போவதற்கும் ஒரு காரணம் உண்டு. எல்லாவற்றையும் கேள்வி கேட்டுக் கொண்டு உங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்காதீர்கள். 3வது, ஏன் இப்படி செய்கிற என்ற கேள்விக்கு பின்னால் உங்கள் அகம்பாவம் தான் ஒளிந்திருக்கிறது, அக்கறை இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 4வது, சில நேரங்களில் சில சின்ன விஷயங்களை அப்படியே கடந்து போவதன் வழியாக எளிமையான ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். 5வது, இந்த வாழ்க்கை என்பது துயரமானது என்ற அந்த கருத்திலிருந்து வெளியே வாருங்கள். வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியானது. 6வது, பிள்ளைகளிடம் இந்த பயத்தை பெரிய அளவுக்கு திணிக்காதீர்கள். வாழ்க்கை குறித்து உங்கள் பயத்தை தொலையுங்கள். 7வது, சிரிப்பு வந்தால் சிரியுங்கள், அழுகை வந்தால் அழுங்கள், மரணம் வந்தால் மரணம் வந்துவிட்டு போகட்டும், வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு போகிற ஒரு வாழ்க்கையை பாருங்கள். 8வது, நீங்கள் நினைத்த ஷேப்பில் தான் உங்களுக்கு எல்லா பரிசுகளும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு கடவுள் எல்லா இழப்பிலும் ஏதோ ஒரு விதையை விட்டுவிட்டு தான் போவான். இழப்பை கவனிக்கிறவன் இழப்பை கவனிக்கிறான், விதையை கவனிக்கிறவன் விதையை கவனிக்கிறான். லைஃப்பில் நீங்கள் நினச்ச இடத்த அடையணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த மனத்தினுடைய எனர்ஜியை பத்திரமாக சேமிச்சுவீங்க. ஆற்றல், மனதின் ஆற்றலை பத்திரமாக சேமித்து வைத்திருப்பது தான் ரொம்ப முக்கியமானது. 10வது, இந்த மனதின் ஆற்றலை திருடுகிற மனிதர்கள் கருவிகள் எதுவாக இருந்தாலும் விலக்கி வைங்கள். வாழ்க்கை எளிமையானது. சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே 2 நாள் வெயிலுக்கு 2 வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
2: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
1: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
2: எதுக்காக இல்லாம போக போகுது? நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
1: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
2: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
1: அது எப்படி பண்றது?
2: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
3: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

அப்பவையா மம்மா அப்பவையா மம்மா அப்பா சொர்க்கத்தை தேடுவோம் மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா ஆயிரம் இன்பங்கள் மயக்கத்தை திரும்பத்தான் நிறுத்தாரே तबला मामा ढोलक ताता तबला मामा ढोलक ताता तबला मामा ढोलक ताता तबला मामा

வண்டாடிடும் செந்தாமரை கண் பார்வையில் கல்லூருமோ கல்லூரினால் தள்ளாடுமோ சொர்க்கத்தை மது கிண்ணம் மலர் மஞ்சம்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம, கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா, 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல ஆனா விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, சித்தப்பா, சித்தி, மாமா, மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி, ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சொமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட தொடர்ந்து பேச போறது நான் தியஸ்ரீ. அப்புறம் 1 மணி நேரம் மட்டும் பேசுறதுக்காக நம்ம கூட ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. ஆனா அது நம்ம ஜான் குறை தம்பி கிடையாது. வழக்கத்துக்கு மாற இன்னைக்கு சனிக்கிழமை ஆச்சுல, அதனால நம்ம கூட ஒரு கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. சரி, உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: என் பேரு பிரதீக்ஷா, நான் வந்து தங்கச்சி மடத்துலேருந்து வரேன்.
0: சரி, ஓகே. பிரதீக்ஷா யார் அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு, அதாவது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். அவங்க வந்து நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடலெலாம் ஒன்று பாடி காமிச்சிருந்தாங்க. அதாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு இன்னுமே வந்து அவங்களோட அந்த சிங்கிங் டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியிலையுமே தொடர்ந்து பேச போகிறாங்க. சரி, நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, எப்படி மியூசிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இன்னொரு தடவை தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க.
1: நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பாடுவேன். அதை வந்து எங்கள் அம்மா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, அதனால் நான் இப்போ நல்லா பாடுறேன்.
0: சரி, ஓகே. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் பேரண்ட்ஸோட கைடன்ஸும் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் வந்து நம்ம பிரதீக்ஷாக்கும் அவங்க அம்மா வந்து சூப்பராக நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அது இன்னுமே வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக இன்றைக்கான 1 மணி நேர நிகழ்ச்சியில் அப்போ நீங்கள் இடையிலடையில 2 பாடல்கள் மட்டும் கிடைக்க போகிறது கிடையாது. இடையில இதை தவிர நிறைய பாடல்களும் நம்ம பிரதீக்ஷா மூலமாக கேட்க போகிறோம். அது என்னென்ன பாடல்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம திருக்குறள் தான் வந்து கேட்டு விளையாட போகிறோம். நிறைய பேருக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நினைவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் வந்து 2 அடியில் அதாவது முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அதில் அடங்கிரும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 130 குறள்கள் அதாவது 130 அதிகாரங்கள் மூலமாக நிறைய குறள்களுமே வந்து இருக்கு இல்லையா, அது மூலமாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் என்ன குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் அப்படிங்கிற குறளில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா ஒரு விளையாட்டு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம பிரதீக்ஷாக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும், என்ன விளையாட்டு தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்?
1: எனக்கு பிடிச்ச விளையாட்டு வந்து ஃபுட்பால். ஃபுட்பாலில் மெஸ்ஸியும் ரொனால்டோவும் பிடிக்கும்.
0: சரி, ஓகே. ஃபுட்பால் கேம் அது வந்து நீங்கள் டிவியில் பார்த்து பழக்கமா, இல்லை சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விளையாடுவாங்களா?
1: கேரளாவில் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுவாங்க, அதோட சேர்ந்து நானும் விளையாடுவேன்.
0: சரி, அப்போ அங்கே டோர்னமெண்ட் அந்த மாதிரி சாம்பியன்ஷிப் போட்டிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா?
1: அந்த மாதிரி இல்லை, பிடி பீரியடில் விளையாடுவேன்.
0: சரி, ஓகே. பிடி பீரியடில் ஃபுட்பால் கேம் வந்து அங்கே அதிக அளவில் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஃபுட்பாலுமே வந்து நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை தேடித்தரக்கூடிய ஒரு கேம் தான். ஆனால் அதை தவிர இன்னொரு ஒரு கேம் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற கேம் தான். ஏன்னா அதனால வந்து நிறைய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது அதுக்காக இருக்குது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா டீம் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறது. அந்த வகையில் T20 போட்டிகளை பற்றி நம்மளுமே வந்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் 5வது போட்டி இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கும் யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டீமுக்கும் இங்கிலாந்து டீமுக்கும் இடையில தான் வந்து அந்த T20 சீரீஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி 3 போட்டிகளில் நம்மளோட இங்கிலாந்து டீம் வந்து வின் பண்ணியிருந்தாலும் கடைசி இந்த ஒரு போட்டியிலையாவது வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே அதிக அளவில் இருக்கு. யார் மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டீம் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மேலே தான். ஏன்னா அவங்க 5வது போட்டியில் ஜெயிச்சாதான் ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி ஆறுதல் வெற்றியாவது கிடைக்கும். அதனால இன்னைக்கான போட்டியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்து தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மாதிரியே வந்து டெஸ்ட் சீரீஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு போட்டி தான் நடக்குது இந்தியாவுக்கும் இங்கிலாந்து பெண்கள் அணிக்கு. அதுலேயுமே வந்து நல்ல ஒரு பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸ்மிருதி மந்தனா, ஹர்மன் பிரீத் கவுர் அவங்களுமே வந்து அவங்களோட ஹாஃப் செஞ்சுரி இதெல்லாமே வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வரப்போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 5:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
6: பிரதீக்ஷா.
5: ஓகே, நம்ம பிரதீக்ஷாவும் ஜாயின் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருச்சே, இன்னும் பாடல் எதுவும் வரலையே அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இப்போ என்ன பாடல் பாட போறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அந்த பாடல் என்னையும் கேட்டுடலாம். என்ன பாடல் பாட போறீங்க?
6: நான் இன்னைக்கு வந்து ஸ்ரீரங்கரங்க பாடப்படி.
5: சரி ஓகே, அந்த ஒரு பாடலை கேட்கறதுக்கு தயாரா இருக்கும். சரி ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: சரி ஓகே, ஒரு சூப்பரான பாடல், காதுக்கு நல்லா இனிமையாக இருந்துச்சு. அடுத்ததான் இன்னும் நிறைய பாடல்கள் நம்ம பிரதீக்ஷாட்ட இருந்து தொடர்ந்து தான் கேட்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்மளோட கேமுமே வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இல்லையா, அதாவது திருக்குறள் வந்து கேள்விகளாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நேயர்களும் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம யாசின் அக்காவுமே வந்து ஒரு பதில் அனுப்பியிருக்காங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறத கேட்டலாம்.
1: நீரின்றி அமையாது உலகினே யார் யாருக்கும், வானின்றி அமையாது ஒழுகு.
0: ஓகே, நம்ம அக்கா வந்து கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாமன்லேருந்து தீனா அண்ணாவுமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படிங்கிறதான் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சூப்பரான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, பிரதீக்ஷாக்குமே வந்து வாழ்த்துக்கள் வந்து அந்த வேலை வந்துகிட்டே இருக்கு மெசேஜ் மூலமாக. கண்டிப்பாக வந்து அந்த ஒரு வாழ்த்துக்களுக்கான ஒரு நன்றியை அவங்களுக்கு சொல்லிடுறீங்களா?
2: தேங்க்யூ.
0: சரி ஓகே, நம்ம தீனானா தான் மெசேஜ் மூலமாக சொல்லியிருக்காங்க பாப்பா சூப்பராக பாடியிருக்காங்க அப்படின்னு. இன்னும் நேயர்கள் வந்து சூப்பரான பாடல்கள்லாம் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம பிரதீக்ஷா கிட்ட வந்து என்ன பாடல் வேணுமோ அதையுமே வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் நீங்கள் பாடின ஒரு பாடலுக்கான ஒரு ரிவ்யூ பாடலாக தான் நாங்கள் ஒன்று கொடுக்க போகிறோம். ஆனால் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நானும் வந்து இன்றைக்கான தகவல், அதாவது ஒரு தகவல் வந்து எப்போவுமே சொல்லுவோம், ஊட்டச்சத்து பற்றின விஷயங்கள். அந்த வகையில் இப்போது நான் சொல்ல போகிற உணவுப் பொருள் அப்படிங்கிறது தினசரி பயன்படுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் என்னைக்காவது யூஸ் பண்ணால் கூட நம்மளோட மைண்டை வந்து ரிலாக்ஸ் ஆக்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் டெய்லி டீலையுமே வந்து போட்டு குடிப்பாங்க. இஞ்சி கிடையாது, ஆமாங்க, நம்ம வந்து ஏலக்காய் பற்றி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். கார்டமம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏலக்காய் நம்மளோட உடம்புல செரிமான நொதிகளை தூண்ட வச்சு அசிடிட்டி பிரச்சனைகளை குறைக்குமா. அது மாதிரி அப்பப்போ நம்ம வாயில் போட்டு சும்மா வந்து நம்ம மெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாக்டீரியாவை இயற்கையிலே எதிர்க்கக்கூடிய பண்புகள் அப்படிங்கிறது இந்த ஏலக்காய்க்கு அதிக அளவில் இருக்குது. ஸோ வாய் துர்நாற்றம் எல்லாமே குறைவாகி அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சுவாசத்துக்குமே ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களையுமே வந்து வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறுநீரகமும் நம்மளுக்கு சீராக செயல்படும். தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதும் இருக்கிறதுனால உடம்போட கொழுப்பை குறைச்சி ரத்த அழுத்தத்தை சீராக்கும். ஒரு சில ஆய்வுகளோட அடிப்படையில் இதோட நறுமணம் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட்டு நல்லா தூக்கம் வந்து நிறைய பேருக்கு வராமல் ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா, அந்த ஒரு தூக்க பிரச்சனைகளையுமே வந்து சரி செஞ்சு நல்லா நிம்மதியான ஒரு தூக்கத்தை தரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்சர் பிரச்சனைனால இந்த அசிடிட்டி வர்றது, நெஞ்சரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரச்சனையும் வரும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செஞ்சு குடல் ஆரோக்கியத்தையுமே வந்து மேம்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து இன்னைக்கான திருக்குறள் விளையாட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-449-3999 அப்படிங்கிற நம்பருக்கு அடுத்த குரல் என்ன அப்படிங்கிறத நாங்கள் அடுத்த பகுதியில் ரிவீல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சும்மா
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: என்னால முடியல மாமே, நீயே வாசி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:35 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: பிரதீக்ஷா.
0: ஓகே, நம்ம பிரதீக்ஷாட்ட இருந்து இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ உங்கள் வீட்டிலேயே கூட வந்து நிறைய குழந்தைங்க வந்து பாட்டு பாடுற திறமையோடு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி முன்னேறி போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன உதாரணம் தான் நம்ம பிரதீக்ஷா அவங்க. சரி, நீங்கள் உங்களோட அந்த சிங்கிங் டேலண்ட்டை கண்டுபிடிச்சது சின்ன வயசில் அப்படின்னு சொன்னீங்க. சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தது யார்?
1: கைடன்ஸ் கொடுத்தது எங்கள் அம்மா. எங்கள் அம்மா கொடுத்தது வந்து எங்கள் டீச்சர்.
0: ம், சரி, உங்கள் டீச்சர் பேர் எங்கே அந்த டீச்சர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கிளாஸ் கற்றுக்க முடியுமா?
1: ஆ, எங்கள் டீச்சர் வந்து கேரளாவில் இருக்காங்க. கேரளாலேருந்து ஆன்லைனில் இப்போ வந்து எனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க.
0: சரி, ஓகே, ஆன்லைனில் இப்போதைக்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் உங்களோட பிளான் என்னவா இருக்குது? இப்போ நீங்கள் வந்து ஒரு டெலிவிஷனுக்கு போனீங்களா, அங்கே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு?
1: அங்கே ஃபஸ்ட்டு 3 பாட்டுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் பயம் போயிடுச்சு.
0: சரி, ஓகே, எடுத்த உடனே பாட்டு பாட விட்டுட்டாங்களா எபிசோடில்?
1: ஃபஸ்ட்டு நான் மெகா ஆடிஷனில் பண்ணேன், அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகி அப்புறம் எபிசோட்குள்ளே கொண்டு போயிட்டாங்க.
0: சரி, ஓகே, அப்போ ஒரே ஒரு ஆடிஷன் மட்டும்தான் நடந்துச்சு இல்லையா?
1: ஒரே ஒரு ஆடிஷன் இல்லை, அதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன் இருக்கும். அந்த ஆடிஷனில் ஃபில்டர் பண்ணி இங்கே மெகா ஆடிஷன் கொண்டு வராங்க.
0: சரி, ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு எபிசோட் பாடும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்ம வந்து ஒரு டெலிவிஷனில் பாடிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ப முடிஞ்சுதா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? ரொம்ப பயமாக இருந்ததா?
1: ஃபஸ்ட்டு 3 பாட்டுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு.
0: சரி, ஓகே, அங்கே உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்தது யார்?
1: அங்கே ஃபஸ்ட்டு 3 பாட்டுக்கு ஷியாமலா மேம், அப்புறம் வந்து ஸ்ரீராஜ் சார், லாஸ்ட்டு பாட்டுக்கு வந்து சிம்மு மேம்.
0: ம், சரி, ஓகே, இத்தனை பேர் அப்போ மாறி மாறி உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஃபாலோ பண்ணுவீங்களா இனிமேல் பாடக்கூடிய பாடல்களில்?
1: ஆ,
0: சரி, ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட சிங்கிங் வந்து இதுக்கப்புறம் என்னவா இருக்க போகுது? இப்போ நீங்கள் வந்து ஒரு என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 7th.
0: ஆ, 7th படிக்கிறீங்க, அடுத்து 8th, 9th அப்படின்னு போவீங்களே, அப்போ அந்த பப்ளிக் எக்ஸாமு ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். அந்த இதுக்கு இடையில உங்களோட சிங்கிங்கை வந்து எப்படி மெயின்டைன் பண்ண போறீங்க?
1: படிப்பு ஒரு பக்கம் போனால் பாட்டும் ஒரு பக்கம் போகும்.
0: ம், சரி, இதுக்கப்புறம் என்ன பிளான் இருக்குது? இப்போ எபிசோட் அங்கே வந்து முடிஞ்சிருச்சு டெலிவிஷனில், அதுக்கப்புறம் என்ன பிளான் இப்போ?
1: இப்போ வந்து ரேடியோவில் எஃப்எம்ல பாடிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் கலை திருவிழா வரும் அதில் பாடுவேன், அப்புறம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ எல்லாத்துலேயும் பாடுவேன்.
0: சரி, ஓகே, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதான் பிரதீக்ஷா சொல்கிறதுமே. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க பாட்டு பாடினாலுமே அடுத்தடுத்த முயற்சிகளில் வந்து வழிகாட்டுதல்கள் எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி அவங்க வாய்ப்புகளையுமே வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு பாடல் இருக்குது நம்ம பாக்கி, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது திருக்குறள் நம்ம கேள்வியாக வந்து கேட்போம் இல்லையா, அந்த வகையில் உங்களுக்கான இப்போ திருக்குறள் வந்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் அப்படிங்கிற குறளில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு குறளில் வந்து வித்தெல்லாம் காட்டுவீங்களாமே, அதாவது இந்த திருக்குறளில் வந்து ஒரு பாடலாக பாடுவீங்கன்னு சொன்னாங்க, ஒரு பாடல் ஒன்று பாடி காமிக்கிறீங்களா?
1: ஆ,
0: சரி, பாடுங்க.

0: சரி ஓகே, இதுல இருந்து நீங்க சொல்ல வர அந்த ஒரு பொருள் என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டா நல்லா இருக்கும். அதாவது ஒரு குரல் வந்து பாடலாக பாடி காமிச்சிங்க இல்லையா, அதுக்கான பொருள் என்ன?
1: அதுக்கான பொருள் வந்து கெட்ட பெயருக்கு அஞ்சுபவர் கெட்ட செயலை செய்ய மாட்டார்.
0: சரி ஓகே, சிம்பிளான ஒரு பொருள் தான். அதனால வந்து எல்லாரும் கெட்ட பேர் வாங்காம அவங்கவுங்களோட வாழ்க்கையை ஜாலியாக பாருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா பொதுவாக வந்து இப்போ குழந்தை பருவம் அப்படிங்கிறது நம்ம பிரதீக்ஷாக்கு வந்து எப்படி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு பருவமாக இருந்துச்சோ, அதே மாதிரி வந்து குழந்தை பருவம் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பக்கம் ஈஸியாக ஏமாறக்கூடிய ஒரு பருவமாகவே வந்து இருக்கும். ஏன்னா வந்து சரி தவறுகளை சுலபமாக புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் வந்து அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்லாம் வந்து பேரண்ட்ஸோட வழிகாட்டுதல்கள் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எப்படி எப்படி அந்த உரிமைகள் எல்லாமே வந்து இல்லாமல் இருக்குது, அதாவது இந்த ஓட்டு போடுற உரிமை, வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை திருமணம் செய்கிறதுக்கோ ரைட்ஸ் கிடையாது, அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு முக்கியமான விஷயந்தான் காரணமாக இருக்குது. அது மாதிரி ஈஸியாக ஒருத்தர் வந்து இப்படி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் வந்து இந்த மைனர் மேஜர் அப்படிங்கிற பிரிவும் கூட இருக்குது. ஏன் அப்படின்னா சேஃப் அடல்ட்ஸ், அதாவது பாதுகாப்பான பெரியவங்க யாரு நல்லவங்க யாரு அப்படிங்கிற ஒரு சின்ன வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து கண்டுபிடிக்கிறதுல சிரமம் இருக்கும். அதனால தான் பெற்றோர்களோட வழிகாட்டுதல்கள் அப்படிங்கிறது தேவைப்படுது. சில குழந்தைங்க வந்து நல்லா பேசுகிறவங்க வந்து எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக நம்பிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை விட நடந்துக்கக்கூடிய விதங்களில் தான் அவங்க யார் அப்படிங்கிறது தெரிய வரும். அதனால ஈஸியாக யாரையும் நம்பிடாதீங்க, நம்பி ஏமாந்துடாதீங்க, சேஃபாக இருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனர்

0: என்ன முத்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலோசை எஃப்எம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:48 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: பிரதீக்ஷா.
0: ஓகே, நம்ம பிரதீக்ஷாவும் நிறைய விஷயங்களை நம்ம கூட வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பாடலை கேட்டுட்டு இன்னொரு விஷயமும் கேட்க வேண்டியது இருக்குது, அதையும் கேட்டலாம். அதுக்கு முன்னாடி பாடல் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டலாம்.
1: என்னை தொட்டு அள்ளிக்கொண்டு.
0: சரி ஓகே, பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணுங்கள்.

0: சரி ஓகே, ஒரு காதுக்கு இனிமையாக இன்னொரு பாடலும் கேட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வியுமே கேட்கணும். என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம கடலோசை எஃப்எம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது?
1: எங்கள் அம்மா வந்து இங்கே வேலை செய்வங்கள்ட்ட வேலை செய்கிறவங்களா, ஆமாம் அவங்க தான் தோணுது.
0: சரி ஓகே,
1: அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க, அதோட அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க, அதுலேருந்து நான் இங்கே வர ஆரம்பிச்சிட்டேன்.
0: சரி ஓகே, இன்டர்வியூவில் இருந்து தான் எஃப்எம் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சரி, தொடர்ந்து எஃப்எம் வந்து வர்றதுக்கான ஒரு காரணம் என்ன?
1: பாடுறதுக்கும் பேசுறதுக்கும்.
0: சரி, உங்களோட அந்த பாட்டு டேலண்ட் நிறைய பேருக்கு வந்து தெரிய வரணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் வந்து நம்ம கூட வந்து தொடர்ந்து பேச போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதாவது முக்கியமாக பாடலும் நிறைய பாட போறீங்க அப்படின்னு. எப்படி எப்படி வரலான்னு ஐடியா இருக்குதா? அது கன்ஃபார்ம் தானா?
1: கன்ஃபார்ம் தான்.
0: சரி ஓகே, அப்போ பிரதீக்ஷா டைமிங் அப்படின்னு ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்குது நம்மளோட நிகழ்ச்சியில், தொடர்ந்து இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் இன்னைக்கான நிகழ்ச்சியிலையுமே வந்து ஒரு கேம் ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா, அதாவது நம்ம திருக்குறளில் பாதி சொல்லுவோம், மீதி வந்து நேயர்கள் கண்டுபிடிக்கணும். அந்த வகையில் ஒரு குரலுமே வந்து கேட்டிருக்கோம், ஈஸியான குரல். உங்களுக்கு வந்து அது தெரியுதா அப்படின்னு பார்க்குறீங்களா? பார்க்க வேணாமா?
1: வேணாம்.
0: சரி, குரலில் பாடலாம் பாடி காமிக்கிறீங்க, ஒரு குரல் சொல்ல மாட்டீங்களா?
1: இந்த குரல் என்னன்னு தெரியலை, சரி கேட்டிருக்கேன்.
0: சரி ஓகே, நம்ம நேயர்கிட்டயே கேட்டலாம் அந்த குரலுக்கான பதில.
2: வணக்கம்
0: அண்ணா, உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்ப்பா, நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கோண்ணா.
2: எப்படி இருக்கு இன்னைக்கு நம்ம ஊர்ல கிளைமேட்லாம்?
0: கிளைமேட் வழக்கம் போலதானா, வெயில் தான்.
2: ஆஹா, வெயில் தான், வெயிலுலயும் பயங்கரமா வெயில் அடிக்குதுப்பா.
0: ஓகே நான், ஓகே இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியுமா?
2: ஆமா ஆமா, ஈஸியான திருக்குறளா சொல்லுங்க, நானும் மீதி பாதி திருக்குறள் சொல்லி முடிக்கிறேன்.
0: ஓகே, நான் உங்களுக்காக ரொம்ப ஈஸி தான், சின்ன பசங்களுக்கு எல்லாம் கேக்குற மாதிரி. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார்
2: எல்லாம் உரிய பிறர்க்கு.
0: ஓகே நான், ஓகே கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி, இதுக்கான பொருள் என்னன்னு தெரியுமா?
2: ஆமா, மற்றவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, என்ன சிம்பிளா ஒரு பொருளோட
2: முடிச்சிட்டீங்க?
0: உங்களுக்காக சொல்றேன், என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
2: இதே பாடல் வந்து விண்ணை தாண்டி வருவாயா இந்த திரைப்படம், இந்த திரைப்படத்துல இந்த திருக்குறள் வந்து வந்திருக்கு, அதனாலயே நீங்க சொன்ன இந்த திருக்குறள் வரக்கூடிய விண்ணை தாண்டி வருவாயா எல்லாம் மன்னிப்பாயா அப்படிங்கிற சாங்க நம்ம கேட்ட இரண்டு திருக்குறளையும் தெரிஞ்சுக்குவோம்.
0: ஓகே நான், ஓகே கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்ல
2: ரெண்டு குறள் வருது, என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: சொல்லுங்க நான் சொல்லுங்க.
2: அதுல வந்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அதுவும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு, அந்த ஒரு இதுவும் வரும்.
0: ஓகே நான், ஓகே நான் ரொம்ப நன்றி நான் உங்களோட இந்த குட்டி தகவலுக்கு.
2: ரொம்ப ரொம்ப ஹாப்பி பா, இந்த டே உங்களுக்கும் சூப்பரா அமைட்டும். பை பா.
0: நன்றி நான், நன்றி. ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து அதாவது பொருள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் சொன்னாங்க. அந்த குரலுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு இல்லாதவங்க எல்லாமே தனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் அன்போடு இருக்கிறவங்க எல்லா பொருளும் எல்லாருக்கும் அப்படின்னு சமமாக வந்து நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பொருளோட நம்ம டாடா பாய் பாய் சொல்லி கிளம்புறது. நம்ம பிரதீக்ஷா சொல்லிருங்க
1: பாய்.
0: சரி ஓகே, அடுத்தடுத்து பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 13 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் 6 to 7 மணி பேசுறதுக்காக வந்தாச்சு. சரி, இன்னைக்கு நீங்க வந்து என்ன தகவல் ஒண்ணு சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு வந்து நான் என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது.
0: அப்படி என்னப்பா தகவல்?
1: அதாவது நீங்க கேள்விப்படாத ஒரு தகவல் தான்க்கா. அதாவது டக்கி அப்படின்ற ஒரு பறவை இருக்கு, அந்த பறவையை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன்.
0: சரி ஓகே, ஒரு பறவையை பற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அது என்னென்னலாம் பண்ண போகுது, அது என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத இனிமேல் நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியிலையுமே வந்து நம்ம திருக்குறள்களை கேட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். அந்த ஒரு கேமில் நேயர்கள் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணலாம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான விளையாட்டு தகவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது பென்டத்லான் அப்படிங்கிற ஒரு கேம் இருக்கு. இது நம்மள ஒரு சிலருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்மளோட நிகழ்ச்சியிலேயே வந்து இந்த மாதிரி ஒலிம்பிக் கேம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு ஒன்று சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த பென்டத்லான் அப்படிங்கிற ஒரு கேம் பற்றி, பென்டா அப்படின்னா 5 அப்படின்னு அர்த்தம். அப்போது 5 விதமான ஸ்போர்ட்ஸ் வந்து அதில் கலந்த மாதிரி இருக்குமா. அதில் மாடர்ன் பென்டத்லான் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு சில இடங்களில் நடத்தப்படுது. அதை பற்றி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுவுமே வந்து ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதை கம்பேர் பண்ணும்பொழுது, அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கேமை கம்பேர் பண்ணும்பொழுது, இது கொஞ்சம் வேகமாகவும் அப்புறம் வந்து கொஞ்சம் சவாலான முறையிலையுமே வந்து நடத்தப்படுமா. என்ன மாதிரியான 5 விளையாட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் போட்டி வந்து ஃபென்சிங், அதாவது இந்த வாள் பயிற்சி, வாள் சண்டையில் இருக்கக்கூடியதான் ஃபென்சிங் அப்படிங்கிறது. எஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேசான வாழை வச்சு நடக்கக்கூடிய ஒரு சண்டை பயிற்சி. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீச்சல் விளையாட்டு, அதாவது 200 மீட்டர் தூரத்துக்கு ஃப்ரீ ஸ்டைல் முறைப்படி ஸ்விம் பண்ணக்கூடிய ஒரு போட்டி. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ ஜம்பிங், அதாவது குதிரைகள் மூலமாக அந்த தடைகளை தாண்டக்கூடிய ஒரு போட்டி. அதுலேயும் பரிச்சயம் இல்லாத குதிரைகள் தான் போட்டிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கேமும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அடுத்ததான் 4வது என்ன அப்படின்னா, லேசர் ஷூட்டிங், அதாவது 5வது வந்து இன்னொரு கேம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த லேசர் ஷூட்டிங் அப்படிங்கிறது துப்பாக்கி சுடுதல் கேம் தான். 5வது பார்த்தோம் அப்படின்னா ரன்னிங், அதாவது இது ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகி ஒரே நிகழ்வாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரர்கள் அவங்களோட உடம்போட மொத்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு 5 கேமு இல்லை 6 கேம்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ண முடியும். அதனால ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, அவங்களோட வேகம் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களும் இங்கே வந்து டெஸ்ட் பண்ணப்படுமா, அதாவது பொறுமை, சகிப்புத்தன்மை, இதெல்லாம் கூட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கேமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா தமிழ்நாடு அளவில் இதுக்கான பயிற்சி மையங்கள் அப்படிங்கிறதும் செயல்பட்டுருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒலிம்பிக் கேம்ஸில் கூட கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்த குரல் என்ன அப்படின்னா, இனிய உழவாக இன்னாத கூறல், அவளை தான் வந்து நாங்கள் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நேயர்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. கண்டுபிடிச்சவங்க, ஆல்ரெடி இந்த பதிலை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் அண்ணா, உங்க பேர் அப்புறம் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் சொல்லுங்க. சரி ஓகே, நான் ஒரு நல்ல பாடலாவே கொடுத்துறோம். ரொம்ப நன்றிண்ணா. இனிய உழவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்த அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இனிமையான சொற்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கும் பொழுது கடுமையான சொற்கள், அதாவது அது வந்து எதுக்கு நிகரா பார்க்கப்படுது அப்படின்னா, நம்ம வந்து பழங்கள் இருக்கும் போதே அதுக்கான காய்களை தேடி சாப்பிட்றதுக்கு நிகராக பார்க்கப்படுதான். அதனால இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது அதை மட்டும்தான் பயன்படுத்தி பேசணும், கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த ஒரு குரலுக்கான பொருள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்தடுத்து பாடல்களும் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:22 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும் ஜாபீர். ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்து டர்க்கி அப்படிங்கிற ஒரு பறவை பற்றி சொல்ல போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அது என்ன பறவை, நம்மளுக்கு தெரிஞ்ச பறவை தானா தெரியாததா அப்படிங்கிறத
1: ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது டர்க்கின்னு சொல்கிறது ஒரு வான்கோழியை இனத்தை சேர்ந்தது தானா. இது வந்து வான்கோழி, அதாவது இது டர்க்கி அப்படின்ற பேரை வச்சு தான் ஆங்கிலத்தில் அழைப்பாங்களாம். அதாவது இந்த வான்கோழி வந்து கோழியை போன்ற தலையில் வசிக்கும் ஒரு பெரிய பறவை அப்படின்னா சொல்லலாம். இதுக்கு வந்து தாயகம், அதாவது அதோட சொந்த நாடு எது அப்படின்னா வட அமெரிக்கா தான். ஆனால் என்ன இருந்தாலும் வட அமெரிக்கா இருந்தாலுமே இது இறைச்சிக்காக தமிழ்நாடு உட்பட பல உலகங்கள்லையுமே இது பண்ணைகளில் வளர்க்கப்படுதான். இதோட ஆண்கோழி வந்து ஆண் வான்கோழி வந்து 10-15 கிலோ வரை எடை இருக்குமா. இதுக்கு வந்து பறக்கும் திறன் வந்து கம்மியாக, கோழின்னு சொன்னாலே பறக்கும் திறன் கம்மியாக தானக்கா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு கோழிக்குமே என்னென்னு அப்படின்னா கம்மியாக இருக்குமா. இப்போ அந்த வான்கோழியோட சிறப்பம்சங்கள் என்ன, தோற்றம் என்ன, உணவு முறை என்ன அப்படின்றத இன்னும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, அதை பற்றின தகவல்களை தான் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம குரல் விளையாட்டு, அதாவது திருக்குறளில் வந்து பாதி நாங்கள் சொல்லுவோம் மீதி நேயர்கள் வந்து சொல்லணும். அந்த வகையில் நேயர்களுக்கான அடுத்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவோம், அதுக்கு மேலே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி, வாய்மை எனப்படுவது அப்படின்னு தொடங்கக்கூடிய குரல் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய குரல் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதிலை விருப்பமான பாடலும் கேட்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக குழந்தைகளுக்கு அபிஷியலா வரையறுக்கப்பட்ட உரிமைகள் அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு, அதாவது குழந்தைகள் உரிமைகள் ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஐநா அடிப்படையில் தான் வந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு உரிமை தான் வந்து இந்த இடம்பெயர்ந்து வாழ்றவங்களுக்கிலேயே வந்து, அதாவது நிறைய பேர் வந்து இந்த தொழில் காரணமாகவோ இல்லை வேற ஏதாவது இயற்கை பேரிடர் காரணமாகவோ அவங்களோட ஊரு நாடை விட்டுட்டு வெளியே வேற இடங்களுக்கு போவாங்க இல்லையா, அவங்களோட குழந்தைகளுக்கும் மற்ற குழந்தைங்க மாதிரி அடிப்படை உரிமை கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா ஆரம்ப காலகட்டங்களில் அவங்களுக்கான சிரமம் அப்படின்னு பார்த்தோம்னா உணவு, தங்கக்கூடிய இடம், இது ரெண்டு தான் வந்து அடிப்படையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது கூட வந்து ஒரு அரசாங்கம் சார்பிலையோ இல்லை அவங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டா கூட நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய தவறு அப்படின்னா குழந்தைங்களை வந்து படிக்கிறதுக்காக அனுமதிக்கிறது இல்லை. அதாவது அவங்களால வந்து படிக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது, அவங்களோட சொந்த தேவைகளுக்காக தொழிலாளர்களாக மாற்றப்பட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் குடும்பத்துக்கான காசு சேர்க்கணும், அப்புறம் அன்றாட செலவு, நம்மளுக்கு டெய்லி செலவே வந்து நிறைய இருக்குது, அதை விட்டுட்டு நம்ம வந்து படிப்பெல்லாம் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் குழந்தைங்க வந்து எந்த ஸ்கூலாக இருந்தாலும், அதாவது இப்போ நம்ம ஊருக்குள்ளேயே வாழ்றாங்க அப்படின்னா எந்த ஸ்கூலாக இருந்தாலும் அதில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கணும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து வீட்டை சுற்றி வெளி ஊர்லேருந்து வந்துட்டு படிக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க படிக்கிறதுக்கான ஆலோசனைகள் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அப்புறம் என்னென்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்குது அவங்க ஜாயின் பண்ணி ஸ்கூலில் வந்து ப்ராப்பராக படிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன வழிகாட்டுதல்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக நம்ம வந்து குரல் சொல்லியாச்சு. அதுக்கான அதாவது அதுக்கான அர்த்தமும் சொன்னால் இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா எங்களோட தரப்பில் சொல்ல வருது. அதனால அர்த்தமும் தெரிஞ்சு உங்களுக்கான பதில்களை சொல்லலாம். 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்தடுத்து பாடல்களும் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:36 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும் ஜாபீர். ஓகே, அடுத்ததான் நம்ம ஒரு குரலுமே வந்து கேள்வியா கேட்டிருந்தோம், வாய்மை எனப்படுவது, அது மட்டும்தான் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன வரும்னு இப்ப நம்ம ஜாபீர் தம்பி ட்ரை பண்றீங்களா?
2: வேணாக்கா.
1: சரி ஓகே, நம்ம ஜாபீர் தம்பிக்கு தெரியல போல. ஆனால் நேயர் ஒருத்தவங்க வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. குஜராத்லேருந்து நம்ம பாண்டியராஜன் அண்ணா தான் வந்து மெசேஜ் மூலமாக, அதாவது வாய்மை எனப்படுவது யாதனில் யாதென்றும் தீமை இல்லாத சொலல் அப்படின்னு அவங்களுமே சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு கூடவே யாராவது வந்து பொருளும் சொன்னால் இன்னுமே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதனால் பொருளுமே வந்து அனுப்பியிருக்காங்க. திருக்குறளில் வாய்மை என்பது வெறும் உண்மையை பேசுறது மட்டும் கிடையாது, பிறருக்கு எல் முனை அளவும் தீங்கு தராத நன்மையான சொற்களை பேசுவதே வாய்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொருளுமே வந்து கரெக்ட் தான். வாய்மை அப்படின்னா வெறும் உண்மையை மட்டும் பேசுறது கிடையாது, மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தாம துன்பப்படுத்தாம நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த குறளோட பொருள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்த குறள் என்ன அப்படின்னா கேடில் விழிச்செல்வம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நேயர்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த பதிலை கண்டுபிடிச்சவங்க 7094399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம ஜாவித் தம்பியுமே வந்து வான்கோழி பத்தின டீடைல்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. டர்க்கி அப்படிங்கிற ஒரு பறவை, அதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்.
2: ஆ ஓகேக்கா. நான் அந்த ஆண் வான்கோழி வந்து 10-15 கிலோ வரை எடை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறமா இந்த வான்கோழி வந்து உடல் பார்த்திங்க அப்படின்னா நார்மலான கோழி இருக்குது, நம்ம ஊருக்கள்லாம் இருக்கும்ல, அந்த கோழியோட ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குமா. நீண்ட கழுத்து, அகன்ற இறக்கைகள், அப்புறமா குட்டையான வானும் கொஞ்சம் இருக்குமா. இதோட தலை அப்புறமா கழுத்து பகுதியில் மிகவும் தனித்துவமான இருக்குமா. அதாவது மற்ற வான்கோழியை விடையுமே இதில் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தனித்துவமாக இருக்குமா. இது வந்து உணர்ச்சி வசப்படும் போது, அதாவது கோபம் இல்லாட்டி பயம் ஏற்படும் போது இதோட தலை அப்புறமா கழுத்தோட நிறத்தை வேறு மாதிரி மாற்றுமா. அதாவது நீல கலர் இல்லாட்டி வெள்ளை கலர் இல்லாட்டி சிவப்பு நிறத்தில் கூட இதுக்கு மாற்றுறதுக்கான ஒரு தன்மை இருக்கும். அப்புறமா இதோட உணவு முறை, இது வந்து புழு பூச்சிகள் அப்புறமா தானியங்கள் இது எல்லாத்தையுமே உணவாக உட்கொள்ளுமா. பாம்பை கண்டா விரட்டி அடிக்கிற ஒரு ஆற்றல் கூட இதில் இருக்காங்க. அப்புறமா இதோட ஆண் பெண் வேறுபாடு இப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண் வான்கோழியை வந்து டோம்ஸ் அப்படின்ற ஒரு அளவோட பெருசாக இருக்கும் அப்படின்ற சொல்லுவாங்க. அப்புறமா இதோட வந்து வந்து பெண் வான்கோழியை வந்து ஹென்ஸ் அப்படின் ஹென் இருக்குல்லக்கா, அதாவது நார்மலான இந்த பெண் கோழி, அதோட அளவோட கொஞ்சம் சிறுசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பெண் வான்கோழி 4-8 கிலோ வரை மட்டுமே எடை இருக்குமாக்கா. அவ்வளோதான், இதோட இன்னும் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, வான்கோழி பற்றின ஒரு சில விஷயங்களை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இன்னும் தகவல்களும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு குவாலிட்டி டைம் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளும் வந்து நிறைய தடவை பேசியிருக்கோம் இல்லையா. ஆனால் குழந்தைங்களும் அந்த குவாலிட்டி டைம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து பேரண்ட்ஸ்க்கு வீட்டு வேலைகள் வெளி வேலைகள் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்கும். அதனால அவங்களுக்கான அந்த ப்ராப்பர் டைம் அப்படிங்கிறது ஒதுக்க முடியாது, அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் குழந்தைங்க வந்து அப்படி கிடையாது, ஃபுல் டைமும் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. அதாவது ஹாலிடேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதான் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிருவோமே அப்படின்னு யோசிக்க வேணாம், ஹாலிடேஸில் மட்டும் ஃபுல் டைம் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படிக்கிற வேலைகள் அவங்களுக்கு வந்து ஸ்கூல் டைமில் இருக்கலாம். இதில் வந்து முக்கியமாக வந்து நிறைய குழந்தைங்க வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மொபைல் அடிக்ஷன், அதுதான் வந்து அதிகப்படியாக இருக்குது. அதனால அந்த ஒரு டைமை வந்து பெற்றோர்களுக்காக ஒதுக்க முடியலை. குவாலிட்டி டைம் அப்படிங்கிறது உட்காந்து வந்து சகஜமாக பேசுறது, அப்புறம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறது, அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை விளையாடுறது ரொம்பவே குறைவா ஆயிடுச்சு. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது உருவாகும். கூடவே வந்து அப்படியும் இல்லைன்னா வந்து மொபைலில் ஒரு கேமை போட்டு அதில் இருந்து விளையாடுறாங்க. ஆனால் இந்த பேரண்ட்ஸோட விளையாடக்கூடிய டைம் அப்படிங்கிறதும் குறைச்சிக்கிட்டே போகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு சாயங்காலம் வந்ததோ ஒரு 10 நிமிஷம் அவங்களோட வந்து சேர்ந்து விளையாடுறது, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை அவங்க மூலமாக கேட்டுட்டு தூங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களும் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நாள் முழுக்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து அனுபவிச்சிருப்பாங்க. டெய்லி படிக்கணும், ஹோம்ஒர்க் முடிக்கணும், அந்த மாதிரி லீவ் டேஸ்னு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்லாம் குறையணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அதனால பெற்றோர்களும் அவங்களுக்கான டைம் ஒதுக்கணும், குழந்தைகளும் அவங்க பெற்றோர்களுக்கான டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

கிளியோட விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:50 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்து டர்க்கி, அதாவது வான்கோழி பத்தின தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பேலன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோம். என்ன கேள்வி கேட்டோம்?
1: கேடில் விழுச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல் அல்ல, மற்றவை
0: மாடல் அல்ல, இல்ல மாடல் இல்ல

0: மற்றையவை?
1: மாடல்ல மற்றையவை.
0: சரி ஓகே, குரல்லாம் பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நம்ம வந்து ரெண்டு வார்த்தை தான் சொல்லியிருந்தோம், அதுக்கு அடுத்த ஒரு பதில வந்து நம்ம ஜாவித் தம்பி தான் சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கான பொருள் என்னன்னு சொல்லிருங்களா?
1: அதாவது என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு வந்து அதாவது சொத்து சுகம் பணம் எல்லாமே ஒரு காலத்துல போகலாம் செய்யும்
0: கண்டிப்பா.
1: ஆனா கல்விங்கிறது நம்ம நெஞ்சிலே குடியிருக்கும், அது எங்க போனாலும் நம்மள அரச மாதிரி தூக்கி காமிக்கும்.
0: சரி ஓகே, கண்டிப்பா வந்து இருக்கிறதுலே உயர்ந்த செல்வம் அப்படின்னா வந்து இந்த காசு பணம் அதெல்லாம் கிடையாது, அதை விட உயர்ந்த செல்வம் அப்படிங்கிறது கல்வி மட்டும்தான். அந்த கல்வி என்னைக்குமே நம்மளை விட்டு போகாது. நம்ம என்னைக்கு வந்து இந்த உலகத்தை விட்டு போறோமோ அன்னைக்கு நம்மளோட மட்டும்தான் போகும். மற்றபடி வந்து அதுக்கு முன்னாடி வந்து கல்வியை யாரும் வந்து நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியாது அப்படிங்கறதான் இந்த ஒரு குரலுக்கான பொருள். அடுத்ததா நம்ம ஜாவித் தம்பியுமே வந்து ஒரு கடைசி தகவல்கள் சொல்லிட்டாங்கன்னா ஜாலியா வீட்டுக்கு கிளம்பிடலாம்.
1: ஓகேக்கா, அந்த ஒரு வாங்கோலியை பார்த்தீங்க அப்படின்னா வட அமெரிக்காவில் மட்டும் வளர்க்குறது கிடையாது, அதாவது நம்ம இந்தியாவில் அப்புறமா இந்தியா உட்பட பல மாநிலங்கள்லையுமே இந்த கோழியை வளர்த்துட்டு வராங்களாம், அதாவது இறைச்சிக்காக. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வான்கோழியுமே நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பல நாடுகள்லையும் வளர்த்துட்டு வருது, இந்தியா அப்புறமா நம்ம பக்கத்துனால பாகிஸ்தான் இந்த மாதிரி நிறைய நாட்டிலையுமே இந்த ஒரு கோழி அதிகமாக வளர்க்கப்படுது. முக்கியமாக இது அதிகமாக வளர்க்கப்படுற நாடு அப்படின்னா வட அமெரிக்காவில் தான் அதிகமாக வளர்க்கப்படுது.
0: சரி ஓகே, இந்த ஒரு தகவலோட அடுத்ததான் இன்னைக்கு வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காற்றோட வேகம் 11 கிலோமீட்டர்லேருந்து 13 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையிலேருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட டாட்டா பாய் பாய் சொல்லி கிளம்புறது நான் டிஎஸ்டி. திரும்ப உங்களை திங்கக்கிழமை வந்து சந்திக்கிற வர
1: அதுவரை உங்களிடமே விடைபெறுவது நான் ஜாவியர். தொடர்ந்து நெஞ்சிருங்கள் கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தாங்க.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 13 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் திபோன். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தனி மனிதருடைய தேவைகள் அப்படின்றது ரொம்ப அதிகங்க. என்னுடைய நண்பர் அடிக்கடி என்கிட்ட சொல்வாரு, நம்மள மாதிரி நடுத்தரமான குடும்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே தேவைகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு சேமிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீ சேமிக்க பழகிக்கோ அப்படின்றத அடிக்கடி என்னோட நண்பர் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இத நல்லா ஆழமா யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா தேவைகள் அப்படின்றது எல்லா மனிதருக்குமே இருந்துகிட்டே இருக்கும், குறிப்பா நடுத்தர குடும்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கு. நடுத்தர குடும்பங்கள்ல நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு இளைஞர் நடுத்தர குடும்பத்துல இருந்து வெளிநாட்டுக்கு போறாரு அப்படின்னா அவர் இந்த 1 வருஷம் மட்டும் இருந்திருப்பா, அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா கடனையும் அடைச்சிட்டு ரொம்ப நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பெற்றோர் சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவரு 2 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பி வராரு, 3 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பி வர்றாருன்னா இன்னும் கடன் இருக்கதான் செய்து, இந்த 1 வருஷம் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி எப்பயுமே தேவைகள் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒன்று தான் நடுத்தர குடும்பம் அப்படின்றது. சரி, நம்ம கடலுக்கு போயிட்டு வரும் பொழுது அதிகமான சம்பளம் அப்படின்றது இருக்காது, ஆனால் செலவுகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கடலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்களுக்கு கண்டிப்பாக செலவு செய்வீங்க, என்னென்ன விஷயங்களை தவிர்த்துடணும்னு நினைப்பீங்க அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வியா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோன்னு வை, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: வணக்கம், பேர் பஞ்சிகிலாஸ், காமராஜர்.
5: நம்ம வந்து கடலுக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டீங்க, ஒரு நாள் கடலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய செலவுக்கு என்னென்ன செலவுகள் நீங்கள் செலவழிப்பீங்க?
6: கடலுக்கு கிளம்புறோம்னா டீசலு பிடிப்போம், ரேஷன் ஜாமான் வாங்குவோம், ஐஸ் எடுப்போம், மறு ஆயில் வாங்குவோம், இன்ஜினுக்குள்ளே ஆயில் வாங்குவோம், மறு தீன் வாங்குவோம், சாப்பிட்றதுக்கு தீன் வாங்குவோம். அதே மாதிரி கடலுக்கு போயிட்டு திரும்பி வர்றோம்னா அந்த செலவு பகுதியில் அந்த தேவைகளை சந்திப்போம். சாஞ்சிட்டு ஆட்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு நாங்கள் டீயே சாப்பிட்டு வருவோம்.
5: எது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமான செலவு, இது இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம செலவழிச்சு தான் ஆகணும், ஒரு சில செலவுகளை நம்ம தவிர்க்கணும்னா என்னென்ன செலவுகளெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்?
6: செலவு சிக்கனமாக செலவழிக்கிறது தான் பார்ப்போம். இப்போ டீசலெல்லாம் வந்து தூரங்களுக்கு தகுந்தா இருக்குது, 20 லிட்டர் முடிப்போம், 50 லிட்டர் மினிமம் 50 லிட்டர் முடிப்போம். தேவைக்கு சேர்த்துட்டு ரொம்ப கூட தேவைப்படுத்தினா 100 லிட்டர் முடிப்போம். ஆமாம், மறு தவிர்க்கணும்னா ரேஷன் ஜாமான் கண்டிப்பாக போட்டுத்தாகணும். ரேஷனு 1000 2000 ரூபாய்க்கும் போடுவோம், 3000 ரூபாய்க்கும் போடுவோம், 4000 ரூபாய்க்கும் போடுவோம். மறு ஐஸு சூழ்நிலை தவிர ஐஸ் எடுப்போம், அது செலவு. மறு உப்பு அதிகமாக ஒரு மூடை எடுத்து போட்டுக்குவோம், அது ஒரு 300 ரூபா 400 ரூபா இருக்கும் மூடை, அவ்வளோதான்.
5: இது எல்லாமே ஒரு நாட்டுப்படையினுடைய உரிமையாளராக உங்களுடைய செலவுகளாக இருக்கும். இப்போ தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு தனியாக செலவுகள்லாம் செலவழிக்க மாட்டிங்களா?
6: தனிப்பட்ட முறைனா இப்போ கடலுக்கு வெள்ளம் போயிட்டு வருதுன்னா அந்த டீ எல்லாம் அப்புறம் ஆளுக்கு வெள்ளத்த ஆளுக்க வருவாங்க, டீ பலகாரம் இது சாப்பிடுவோம். சாப்பிட முடியாத சம்பள காசுகளை கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வருவோம். சாயங்கால நேரங்களில் டீ கடைக்கு போவோம், கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறக்காண்டி. அங்கே தொழில் விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு டீ சாப்பிட்டுட்டு வருவோம், அதில் கொஞ்சம் செலவாகும்.
5: ஒரு தனி மனிதராக இந்தந்த செலவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம், அதுக்கு பதிலாக இதை செய்யலாம் அப்படின்னு ஏதாவது அறிவுரை கொடுக்கணும்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க?
6: தவிர்க்கலாம்னா அந்த டீ செலவிலாம் வந்து தவிர்க்க முடியாதுல, டீ சாப்பிட்டு வருவோம். கொஞ்சம் சிக்கனமான ஒரு டீ 2 டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வரலாம். மர மற்ற செலவு அனாவசியம் என்ன செலவு பண்ண போகிறோம் அப்படி ஒன்று வராது. சும்மா இருக்கிறவங்க டீ கடைக்கு போயிட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க, அதான் வேற ஒன்றும் இருக்காது. சேமிப்பு கண்டிப்பாக ஒரு மனிதனாகப்பட்ட மனிதனுக்கு சேமிப்பு கண்டிப்பாக தேவை. இப்போ பேங்குகளில் வந்து போடுறவங்க நல்ல வருவாய் வந்துன்னா பேங்குகளில் ஒன்று சேமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நகை எடுக்கணும்னா நகை எடுப்பாங்க. சேமிப்பு மனிதனுக்கு இல்லைனாவே சீரழிவு தானே, ரொம்ப சிரமம் தானே. சேமிப்பு மனிதனுக்கு அவசியம் தேவை கண்டிப்பாக. உள்ள சேமிப்பு நல்ல காசு பணம் இருந்துச்சுன்னா நகை எடுப்பாங்க. ஒரு இடங்களில் காசு ரொம்ப அதிகமாக இருக்க உள்ளவங்க ஒரு இடம் வாங்குவாங்க. சிக்கனமாக உள்ளவங்க இப்படி தான் பண்ணுவாங்க.
5: இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய அனுபவத்தில் இந்த நேரத்தில் நம்மள்கிட்ட சேமிப்பு ஏதாவது இருந்திருக்கலாமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
6: நான் எப்போ ஃபீல் பண்ணதான் சேமிப்பு கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். சேமிப்பு இருக்கணும் சொல்லி பண்ணுவேன், ஆனால் சேமிப்பு கொஞ்சம் மட்டும் சேமித்து வச்சு தான் இருப்பேன்.
5: இது ஒரு அருமையான பழக்கம், அதனால் அதை கண்டிப்பாக விட்டுறாமல் தொடர்ந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட்டோ இல்லைனா தனியாக ஏதோ ஒரு மூலமாக சில சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி நகையாவோ இடமாவோ அது எல்லாமே நம்மளுடைய எதிர்காலத்துக்கு. பெரும்பாலும் நம்ம சேமிப்பு அப்படின்றது நம்ம தனிப்பட்ட முறையில் செலவழிக்க போகிறதில்ல, நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உதவும் அந்த ஒரு நோக்கத்தில் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க.
6: சேமிப்பு கண்டிப்பாக இல்லைனாலும் மனிதன் வந்து சிக்கனம் இல்லாமல் இருந்தாலே அது ரொம்ப சிரமம் தான். பேங்குகளில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேயே வந்து ஒரு 17 வயசு இருக்கு அப்போவுமே நான் அக்கௌண்ட் பண்ணி பணங்கள்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ கொஞ்சம் தொடர்பு இல்லாமல் இருக்குது, வீட்டில் பண்ணியிருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட்டு பண்ணாமல் இருக்குது. சின்ன வயசுலேயே நான் சேமிக்கிற எண்ணத்துலாம் இருப்பேன், கொஞ்சம் பேங்குகளில் காசு போட்டு எடுக்கிற மாதிரி போட்டு எடுத்துருக்கேன். நிறையா பேங்குகளில் கொடுத்துருக்கேன், முதல்ல பாண்டியன் பேங்க் புதுசாக ஓப்பன் பண்ணி வரதில் காசு அப்போ நேரங்களே 1 லட்சம் ரூபா போட்டு எடுத்துருக்கேன். ஐடிசி பேங்கில் போட்டு வந்திருக்கேன். அதேமாதிரி 4 லட்சங்களில் 100 லட்சத்தில் வீராண்டி பண்ணதுலாம் தடி புக்கு போட்டுலாம் பணம் போட்டுருக்கேன். நம்ம சேமிப்பு மனிதனுக்கு கண்டிப்பாக அவசியம் இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்குது.
5: கண்டிப்பாக தொடர்ந்து இதை செய்யுங்க. ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
6: நன்றி, வணக்கம்.
5: கடலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் செலவு செய்வீங்க அப்படின்றத கேள்வியாக கேட்டுட்ருக்கோம். பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன் வேலையில ப்ரொமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: நான் ஜகாயம் பாம்பன் பிராஞ்சிஸ் நகர்லேருந்து பேசுகிறேன்.
2: நீங்கள் வந்து இப்போ கடலுக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களுக்காக கண்டிப்பாக நான் இதுக்கு வந்து செலவு பண்ணிடுவேன், இப்போ எங்கள் ஒரு 500 கடலுக்கு போயிட்டு வந்த உடனே இருக்குது அப்படின்னா என்னென்ன விஷயங்களுக்காக நீங்கள் வந்து அதை செலவு பண்ணுவீங்க? பிரதானமாக என்ன விஷயம் இருக்கும், தேவையில்லாத விஷயம் இதை நான் தவிர்த்துருவேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கும்?
3: அதாவது செலவு பண்ணுறது, நம்ம கடலுக்கு போய் உழைக்கிறதே நம்ம குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம். நம்ம குடும்பம் தான் முதல்ல முக்கியம். அந்த குடும்பத்துக்கு தான் பிரதானமான செலவு இருக்கும். அந்த செலவை பார்ப்போம். நம்ம அதுக்கு மேலே வந்துக்கிட்டு நம்ம பிள்ளைகளினுடைய படிப்பு செலவு அந்த மாதிரி செலவுகளை தான் கண்டிப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த செலவுக்காக தான் நம்ம உழைக்கிறதே அதுக்கு தானே, அந்த உழைக்கிறது அதுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு பயன்படணும். நம்ம உழைக்கிற உழைப்பு வந்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு பயன்படணும். அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம குடும்ப தேவைகள் நல்லது கெட்டது அந்த மாதிரி உள்ளது தான் நம்ம பயன்படுத்தணும். அதுபோக வந்துட்டு சில பேர் அந்த தண்ணி அடிக்கிறவங்க இருப்பாங்க, அன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு அலுப்பாக இருக்கும். கல்லு போயிட்டு வந்தாங்கன்னா அலுப்பாக இருக்கும். அதுக்காக தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த தண்ணி அடிச்சுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. திரும்ப வந்துக்கிட்டு யாருனாலுமே உழைக்கிறது குடும்பத்துக்காக தான் இருக்குமே தவிர அந்த தண்ணி மட்டுமே அடிச்சுட்டு இருக்கிறது வாழ்க்கை இல்லை. அதனால் வந்து அந்த குடும்ப தேவைக்காண்டி போகிற அண்ணன் அப்போதைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த தண்ணி அடித்தா அந்த அலுப்புக்காக தூங்குவாங்களே தவிர எல்லாருமே உழைக்கிறது குடும்ப தேவைக்காண்டி தான் உழைக்கிறாங்க.
2: குடும்ப தேவைகள் அப்படின்றத தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு பர்சனலாக, அதாவது தனிப்பட்ட முறையில் நம்மளுக்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மது அருந்துறதை தவிர்த்து மித்தபடிக்கு என்னென்ன செலவுகளை இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும், உங்களுக்குன்னு இது இருக்கணும், உங்களோட செலவுகளில் இதை சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு அறிவுரை கொடுக்குறதா இருந்தால் உங்களை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் என்னதை கொடுப்பீங்க?
3: அறிவுரைன்னு சொன்னால் அதாவது வந்துட்டு தேவைகள் இருக்கும் எல்லாத்துக்கும். சேமிப்புன்னு சொல்கிறது ஒன்று சேர்க்கணும். அந்த சேமிப்புன்னு சொல்கிறது எல்லாத்துக்கும் இருந்தால் தான் நாளைக்கு அது உதவும். என்ன உழைக்கிறது வந்துக்கிட்டு நம்ம குடும்ப தேவை, அதுக்கு மேலே சேமிப்பு. நம்ம நம்மளுடைய உடல் வாதைகள் இருக்கும், அதுக்கு வந்துக்கிட்டு ஆஸ்பத்திரி செலவுகள் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு உடனே யார்ட்டையும் போய் கேட்டு வாங்கிட்டு போக முடியாது. அதனால அதுக்காக தேவைகளை சேமித்து வச்சுருந்தா நம்ம அன்னைக்குன்னு உடனே போய் வாங்கிட்டு போக முடியாது. நம்ம கையில் இருந்துன்னா ஒரு ஈஸியாக ஒரு வைத்தியங்களை பார்த்துடலாம். அதுக்கு தான் நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த உழைக்கிறத வந்துட்டு ஒரு சேமிப்பு மூலமாக சேமிப்பு சேர்த்து வச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக செலவழிக்கணும்னா அந்த வீட்டில் வந்து இருந்துட்டு கடைக்கில் போகும்போது சில ஃப்ரெண்ட்ஸுகளோடு போவாங்க, நாளாக எல்லாத்தையும் தொழில்களை பற்றி விசாரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நிற்கிறேன். கடத்தருக்கில் போனால் கடத்தருக்குள்ளனா அந்த டீ குடிக்க காஃபி குடிக்க அந்த மாதிரி நாளையோரோட பேசிக்கிட்டு தொழில் நிலவரங்களை என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அந்த தொழில் நிலவரத்தை கேட்டு எப்படியும் வந்துட்டு டீ குடிக்கிறவங்களும் கண்டிப்பாக டீ குடிக்கிறவங்களும் இருக்காங்க. நாங்கள்லாம் டீ குடிக்கிறதில்ல. அதாவது வந்துட்டு டீ வந்துட்டு கண்டிப்பாக குடிக்கிறவங்க ஒரு நாளைக்கு 10 டீ 15 டீலாம் குடிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி டீ குடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பொழுதை கழிக்கிறதுக்கும் போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி கடற்கரைக்குள்ளே இருந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு தொழில் நிலவரங்களையும் யார் யாருக்கு என்ன தொழில் வந்திருக்கு, என்ன பாடு எங்கிட்ட வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, என்ன மாதிரி எப்படி வச்சு தொழில் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விசாரிக்கிறது கணக்கு பண்ணி கடற்கரைக்குள்ளே போய் பேசிக்கிட்டு இருந்துட்டு வரும்போது அந்த நேரத்தில் வந்து அந்த செலவுகள் வந்து சும்மா ஸ்நாக்ஸ் டைம் சொல்கிற மாதிரி அந்த நேரத்தில் ஒரு பேக்கரி, இப்போல்லாம் பேக்கரிகள் நிறையா வந்துட்டு அங்கே உட்காந்து பேசிக்கிறது நாலு 5 பேர் பேசி பேசிகிட்டு இருந்துக்கிட்டு டீ குடிக்க என்னத்தையாவது வாங்கி கேக்கு சாப்பிட அந்த மாதிரி டயத்தை போய்கிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை கழிச்சிட்டு வர்ற நேரங்களும் இருக்குது. இதுவும் வந்துக்கிட்டு ஒரு அத்தியாவசிய செலவு தான் இதெல்லாம். ஆமாம்,
2: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: ரொம்ப நன்றி. பாமன் ஜாயா பிராஞ்சிஸ் நகர்லேருந்து பேசுகிறேன்.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கூட்டத்திலே கோயில் பூரா கம கமகச கம பமகச பாப்ப நின்னிதாக சாச நின்னிக்காக பதனிச கம பா கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தோம் கிடக தகிட தோம் தகதிமி தகதிமி தக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 13 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். மீன்பிடி தொழில் ஒரு நிரந்தரமற்ற தொழில் அப்படின்னு சொல்லலாம். மொத நாள் அதிகமான மீன்கள் வரும், ஒரு நாள் வலையில எதுவுமே இல்லாம இருக்கும். இதுவே இப்படி இருந்ததுன்னா ஊதியம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நிறுவனத்தை போலவோ இல்ல கரையில செய்யக்கூடிய ஒரு வேலையை போலவோ மீன்பிடி தொழில் இல்லை. இவ்வளவே உயிருக்கு கூட நிச்சயமற்ற ஒரு தொழிலாகவும் இருக்கும். ஆனாலும் அதுல வரக்கூடிய வருமானத்தை எப்படி செலவு செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது நெய்தல் நில பெண்களுக்கு கைவந்த கலை. ஒரு அழகான பாடல் வரும் முன்னாடி காலத்துல, என்ன அப்படின்னா, வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு. இதே நேரத்துல இந்த பாடலை இந்த காலத்துல எழுதினா எப்படி எழுதியிருப்பாரு ஒரு கவிஞர், வரவு 50,000 ரூபாய் செலவு 70,000 ரூபாய் அப்படின்னு தான் எழுதியிருப்பாரு. சரி, எதையெல்லாம் அத்தியாவசியமான செலவு, எதையெல்லாம் அனாவசியமான செலவு, எது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கூட இன்னைக்கு நினைவுபடுத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நம்ம நிகழ்ச்சி மூலமா. பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். எதையெல்லாம் அத்தியாவசியமான செலவு? முதல்ல நம்ம ஒரு தொழிலுடைய உரிமையாளராக இருந்தோம், அதாவது ஒரு விசைப்படகோ இல்லை நாட்டுப்படகு உரிமையாளராகவும் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலுக்கான செலவுகளை தனியாக தான் நம்ம பராமரிக்கணும். அதை எந்த காரணத்தை கொண்டும் குடும்ப செலவுகளோட சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்க்காமல் இருந்தோம்னா தான் கண்டிப்பாக குடும்பத்தில் எந்த குழப்பமும் வராமல் இருக்கும். அதே போல் அன்றாட தேவைகள், உணவு, உடை, கல்வி. உங்களுக்கு தெரியுமா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு உணவு, உடை, உறைவிடம் அப்படின்னு சொல்வாங்க. இந்த லிஸ்ட்டில் கல்வியை ஏற்கனவே சேர்த்துட்டாங்க. அதனால இனிமேல் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அன்றாட தேவைகளில் கல்வியையும் நம்ம சேர்த்துக்கணும். குழந்தைங்களோட படிப்புக்கு என்னென்ன செலவுகள்லாம் இருக்கும், அவங்களுக்கு நோட்டு புக்கு எப்போ வாங்கணும், ஃபீஸ் எப்போ கட்டணும், வேன் ஃபீஸ் எப்போ கட்டணும், என்னென்ன தேவைகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக அவங்களோட அன்றாட தேவைகளில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திடீர்னு வரக்கூடிய செலவுகள், அதாவது மருந்து செலவு, நல்ல காரியங்களுக்கான செலவுகள், துக்க நிகழ்வுகளுக்கான செலவுகள், இது எல்லாமே திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு செலவாக இருக்கும். அதனால கண்டிப்பாக அந்த செலவுகளையும் நம்ம சமாளித்து தான் ஆகணும் வரக்கூடிய வருமானத்தை வச்சு. இது எல்லாமே ஒரு குடும்பத்தில் அத்தியாவசியமான செலவுகள். சரி, தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன அத்தியாவசிய செலவுகள் இருக்கும்? முதல்ல பழுது பார்க்கும் பணி. அதுக்கப்புறமா கடலுக்கு போகும்போது ஒரு செலவு வருதுல, இன்னைக்கு காலத்தில் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு கடலுக்கு போயிட்டு வர்றதுக்கே நம்மளுக்கு 100,000 ரூபாய் வரைக்கும் தேவைப்படுது. தெற்கு பகுதியாக இருந்தால், வடக்கு பகுதியாக இருந்தால் கொஞ்சம் குறைவாக இருக்குது. வள்ளங்கள், அதாவது நாட்டுப்படகுகளுக்கு இது தனியாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ஊழியர்களுக்கான சம்பள விவரங்கள், சம்பள கணக்குகள் எவ்வளவு, விசைப்படகுலையோ இல்லை நாட்டுப்படகுலையோ எக்ஸ்ட்ரா ஒரு சில பொருட்கள் கண்டிப்பாக வச்சுருப்போம். அது டீசல்ல இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே தனியாக ஒரு செலவு கணக்கு வச்சு அதுக்கப்புறமா தான் ஒரு போட்டை மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாத்தையும் தவிர்த்து வியாபாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணம், வியாபாரிகள் ஒரு தொழிலோட உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டிய பணம், இது எல்லாமே தனியாக நம்மளோட தொழிலுக்கு மெயின்டைன் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய தொழில் குடும்ப செலவுகளில் வரக்கூடாது. சரி, பாடல்களை தொடர்ந்து அனாவசியமான செலவுகள்லாம் என்னென்னவா இருக்கும், எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். அத்தியாவசிய செலவுகளுக்கு கண்டிப்பா நம்மளோட வரவுல இருந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அனாவசிய செலவுகள். அனாவசிய செலவுகள்னா என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம மனசு சொல்லும் இந்த பொருள் நம்மளுக்கு தேவைதானா அப்படின்னு வாங்கும் பொழுது அந்த பொருட்களை நம்ம கண்டிப்பா வாங்கவே கூடாதுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட வீட்டுல ரொம்ப காலமா தூசி பிடிச்ச நிலையில ஒரு பொருள் இருக்கும், அதை எதுக்காக வாங்கணும் அப்படின்றது நமக்கும் தெரியாது, அந்த பொருளுக்கும் தெரியாது. அந்த அளவுக்கான பொருட்கள் நிறையவே இருக்கும் நம்மளோட வீட்டுல. இந்த மாதிரி தேவையற்ற செலவுகளை நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். அதே போல ஆடம்பர செலவுகள். சிம்பிளா போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கல்யாணத்துக்கு ரொம்ப ஆடம்பரமா போகும், அதெல்லாம் தேவையற்ற செலவுகள் தான். அதுக்கப்புறமா நம்மளோட பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆடம்பர செலவு அப்படின்னா அது கல்யாணம் அப்படின்னு சொல்லலாம். கல்யாணம் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. கல்யாணத்தை தவிர்த்து இன்னும் நிறைய நிகழ்வுகளை நம்ம ஆடம்பரமாக தான் செஞ்சிட்ருக்கோம். இதை சிம்பிளாக வச்சுருக்கலாமே அப்படின்லாம் யோசிப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீன்பிடி தடை காலம் முடிஞ்ச கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா நம்மளோட பகுதியில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், அது எல்லாத்தையுமே கொஞ்சம் தவிர்க்கலாம். கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்களை அந்த நேரத்தில் வச்சோம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது. அதுக்கப்புறமா ஒரு தனி மனிதருடைய செலவு. ஒரு தனி மனிதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு அவங்களுடைய செலவு கணக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, நம்மளோட மனசே சொல்லும் இந்த பொருள் தேவைதானா அப்படின்னு. அந்த மாதிரியான பொருட்களை தவிர்க்கிற மாதிரியே இன்னொரு விஷயத்தையும் நம்மளோட பகுதிகளில் கண்டிப்பாக தவிர்க்கணும். அது என்ன அப்படின்னா மது அருந்துறது. இந்த மாதிரி மது அருந்துறதுனால நம்ம சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்கும்னா ரொம்ப அழுப்பாக இருக்குது, நாங்கள் எல்லோரும் கடல் மேலே போய் ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா, அதை தீர்க்கணும், அழுப்பு தீரணும் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக மது குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் செய்கிறோம். அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. என்ன காரணம் தெரியுமா? மது அருந்துற ஒரு நபருக்கு சோர்வு அதிகமாக தான் ஆகுமா, அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தமும் அதிகமாகுமா. அதனால நான் சோகமாக இருக்கிறேன், எனக்கு மன அழுத்தமாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக கண்டிப்பாக அந்த மாதிரியான பழக்கங்களை தொற்றாதீங்க. சரி, இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? சேமிப்பு. சேமிப்பு அப்படின்றது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்கணும். முன்னாடி காலங்களில் பள்ளிக்கூடங்கள்லேயே சிறு சேமிப்பு அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருந்தது. நான்லாம் கேட்டிருக்கேங்க 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் இந்த மாதிரி அம்மா கொடுக்கறதுலேருந்து என்னோட தின்பண்டங்களுக்கான காசை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை சிறு சேமிப்பில் கட்டிடுவேன். இது காலப்போக்கில் நம்ம அடுத்த வருஷம் ஸ்கூலில் சேருவோம் இல்லையா, அந்த நேரத்தில் பள்ளி கட்டணத்தில் இதை கழிச்சுடுவாங்க. இந்த மாதிரி சிறு சேமிப்பு செய்கிறதுக்கு குழந்தைங்களையும் பழக்குங்க, அதே நேரத்தில் சேமிப்பு செஞ்சு வைக்கிறதுக்கு நம்மளும் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காகவே பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். துப்புவாளை மீன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வேற எதுவுமே கிடையாது அந்த மீன். நம்மளோட பகுதியில் முள்ளுவாழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாவாளை மீனை போலவே இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த துப்புவாளை மீன். இதை கன்னியாகுமரி பகுதிகளில் தான் இந்த பேரை வச்சு சொல்லுவாங்க, நம்மளோட பகுதிகளில் முள்ளுவாழை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீனில் நிறைய நன்மைகள் இருக்குது. முதல்ல உங்களுடைய மூளை சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முள்ளுவாழை மீனை சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிடும்பொழுதே நம்மளோட மூளை வந்து சுறுசுறுப்பாக தான் இருக்கும். என்ன காரணம்னா, எந்த இடத்துல முள் இருக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அப்போ அதை எடுத்து எடுத்து போடுறதுக்கே நம்மளோட மூளை வந்து சுறுசுறுப்பாயிரும். அதே நேரத்தில் அறிவியல் பூர்வமாகவும் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரீதியாகவும் நம்மளுடைய மூளை சுறுசுறுப்பாக மாறும். அதுக்கப்புறமா மனச்சோர்வை குறைக்கிற ஒரு காரணியாகவும் இருக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எல்லா மீன்களை போலவே இந்த முள்ளுவாழை மீன்லையும் இருக்குது. அதுக்கப்புறமா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அலர்ஜி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முள்ளுவாழை மீன்கள் நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா அலர்ஜி எதிர்ப்பு பண்பையும் இந்த மீன் கொடுக்கறதா இருக்குது. அதனால எந்த நேரங்கள்லாம் கிடைக்குதோ அந்த நேரத்துலலாம் முள் மீனாக இருக்குமே அப்படின்னு ஒதுக்கிடாமல் மூளை சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு முள்ளுகளெல்லாம் ஒதுக்கி போட்டுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே போல் அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 13 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: ஓடி ஆடி கழிச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். இது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு எஸ் விஜயலட்சுமி எழுதின கோலா உருண்டை குழம்பு. வாங்க கதைக்குள்ள போலாம்.
5: ரகுக்கு ரொம்ப தீவிரமா பசி எடுத்தபடி இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை கூட லேப்டாப்ப காலையில இருந்தே உத்து பாத்துட்டு இருந்தனால தலைவலியும் லேசான எரிச்சலும் ரகுக்கு நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டாதான் சரியாகுன்ற நினைப்புல டைனிங் டேபிளுக்கு வந்து பார்த்தாரு. டைனிங் டேபிள்ல சாப்பாடே இல்லாம இருக்கும் போது ரகுக்கு கோபம் பத்திக்கிட்டு வந்துச்சு. பசியில இருந்தனாலயா என்னன்னு தெரியல, சரியான கோபம் ரகுக்கு வந்துச்சு. கிச்சனுக்குள்ள வேகமா போனாரு. என்ன இன்னுமா சமையல் முடிக்கல, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு ரகு கேட்டதுக்கு திரும்பி கூட பார்க்காம சமைக்கிற வேலையில மும்முரமா அவரோட மனைவி கீதா இருந்தாங்க. தனக்குத்தான் தன்னோட மனைவி பார்த்து பார்த்து சமைக்கிறாங்கன்ற விஷயம் ரகுக்கு தெரியவே இல்ல. கீதா, நான் உன்னதான் கூப்பிடுறேன், உனக்கு காது விழலையா என்ன? எனக்கு பசிக்குது, சாப்பிட என்ன இருக்கு? ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன், சாப்பாடு சூப்பரா ரெடி ஆயிரும். யூடியூப் பார்த்து புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்ணிருக்கேங்க, அதுதான் உங்களுக்கு இப்ப நான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு கீதா திரும்பி பதில் சொல்லாம வேலை பார்த்துட்டே பதில் சொன்னது கூட கொஞ்சம் எரிச்சல ரகுக்கு ஏற்படுத்துச்சு. கீதா, எனக்கு புது டிஷ் எல்லாம் வேணாம், ஏதாச்சும் ரெடியா இருந்தா குடு, சட்டுன்னு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு திரும்ப உன வேலையில இறங்கணும். எங்க இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தானே, இதோ இந்த கிரேவி மட்டும் கிண்டிட்டேன்னு வைங்களேன், அடுத்தது மெயின் டிஷ் தான். சொன்னா உனக்கு புரியாதா புது டிஷ் வேணும்னு? நான் உன்கிட்ட கேட்டனா? போன மாசம் ஒண்ணு பண்ணிய, சிகப்பு கலர்ல கிம்சின்னு ஏதோ ஒரு கொரியன் டிஷ் பண்ணிய, வாயில வைக்க விளங்கல, அவ்வளோ காரம். ரெண்டு நாளைக்கு வயிறு வாயெல்லாம் எரிச்சல் எடுத்து எத்தனை சிரமப்பட்டேன் தெரியுமா? வேண்டான்னு சொல்லியும் விடாம கம்பல் பண்ணி என்ன சாப்பிட வச்சு எப்படி டார்ச்சர் பண்ண, எப்படி டார்ச்சர் பண்ண? சும்மாவே எனக்கு வழக்கமா செய்யற சாப்பாடு தான் பிடிக்கும், எப்பயாச்சும் ஹோட்டல் பக்கம் போனா கூட சப்பாத்தி இட்லின்னு தான் நான் சாப்பிடுவேன், ஏன் உனக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன அப்படின்னு காச் மூச்சுன்னு ரகு கத்தும் போது முகம் வெளிர லேசான கலக்கத்தோட நின்னுட்டு இருந்த கீதாக்கு அவங்க வீட்டுக்காரரோட கோபத்தை நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால அவங்க பதில் எதுவும் பேசல, சிரிச்ச முகத்தோட மனசுல உள்ள கலக்கத்தை வெளியில காமிச்சுக்காம, சரிங்க நான் உங்களுக்கு சாப்பாடு பண்ணி தரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன், திரும்ப நீ சமைக்கிற வரைக்கும் நான் பசியோட வெயிட் பண்ணணுமா? ரசமாச்சும் இருக்கா இல்ல அதுவும் இல்லையா? அதெல்லாம் இருக்குங்க, நீங்க போய் டைனிங் டேபிள்ல உட்காருங்க, நான் உங்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு கீதா சொல்லும் போது ரகு வேகமா டைனிங் டேபிளுக்கு போனார். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க, அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: சம்மர் நா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. கிச்சன்ல உள்ள ரசபாத்திரத்தையும் மோர் டப்பாவையும் எடுத்துக்கிட்டு கீதா டைனிங் டேபிளுக்கு வேகமா போனாங்க. ஹாட் பேக்ல இருந்து சாப்பாடு எடுத்து போட்டு ரசத்தை ஓரமா ஊத்தினாங்க. டப்பால பொறிச்சு வச்சிருந்த வடகத்தை தட்டுக்குள்ள ஓரமா வச்சாங்க. சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகா தொக்குன்னு கைவசம் என்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. சாப்பாடு வச்சதுதான் தாமசம். ரகுக்கு அப்படி ஒரு அகோர பசி. நல்ல வயிறார சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வேகமா கை கழுவிட்டு ரூம் குள்ள போய் படார்னு கதவை சாத்திட்டாரு. தம் மனைவியோட மனச காயப்படுத்தின மாதிரி பேசணுமே, அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேப்போமே அப்படின்லாம் அவர் யோசிக்கவே இல்ல. ஆனா அதையும் கீதா பெருசாவும் எடுத்துக்கல. ரகுவோட மன படபடப்பெல்லாம் நீங்கி நல்ல நிம்மதியா தூங்கினாரு. ஏதேதோ நினைவுகள், குழப்பங்கள், அதோட அயர்வோட சலிப்பும் சேர்ந்து நல்ல தூக்கம் ரகுக்கு வந்துச்சு. 5 மணி போல கண்ணு முழிச்சு குளிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா அவர் மனைவி நல்ல கெட்டியான பால்ல தண்ணி கலக்காம டீ போட்டு வச்சிருந்தாங்க. அத பிஸ்கெட்டோட சாப்பிட்டுட்டு திரும்பவும் வேலை பாக்குறதுல மும்முரம் ஆயிட்டாரு. ராத்திரி 8 மணியும் ஆச்சு. போன்ல நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்த ரகு முகம் சொலிச்சு போனாரு. அவங்க டீம் மேனேஜர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், வேலை எவ்வளவு பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்குன்னு. கடவுளே, இவ்ளோ பாடுபடுத்துறாங்களே. மேல் இடத்துல நல்ல பேர் வாங்குறதுக்கு என்ன மாதிரி டீம் லீடர்களை போட்டு சக்கையா புளியறாங்க. புது ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றதுக்கு இந்த வார கடைசி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஆனா இந்த மேனேஜர் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, தொல்லை பண்ணிட்டே இருக்காரு. ச்சே, அடிக்கடி எனக்கு மூட் அவுட் ஆகுறதுக்கு காரணமே இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போனை லேப்டாப் பக்கத்துல வச்சுட்டு தலையில கை வச்சபடி உட்கார்ந்திருந்தாரு. அப்போதான் அவர் கீதாவை தேடினாரு. சிமி, அம்மாவை பாத்தியா? அம்மா அந்த ரூம்குள்ளதான்ப்பா இருக்காங்க, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, யாரையும் அந்த ரூம்குள்ள வர வேணாம்னு சொன்னாங்க அப்படின்னு ரகுவோட பொண்ணு சிமி சொல்லும் போது ரகு நல்லா சிரிச்சாரு. கீதா சும்மாவே சிக்கனக்காரி, ஊருக்கெல்லாம் பொருளாதாரத்தை பத்தி நல்லா கிளாஸ் எடுப்பா. அந்த அளவுக்கு அவன் நல்ல சாமர்த்தியசாலிதான். ஆனா ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து செலவு செய்யறவ. என்ன மாதிரி இல்ல, நான் காச தண்ணியா செலவழிக்கிறவன். இவ போய் மீட்டிங் அட்டன் பண்றாளா, பண்ணட்டும் பண்ணட்டும் அப்படின்னு ரகு சொல்லிட்டு அவரோட ரூம்குள்ளயும் போயிட்டாரு. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆக போதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இதமான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதை நிகழ்ச்சிய கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கோலா உருண்டை குழம்பு அப்படின்ற கதையை கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். கீதா உண்மையிலேயே குடும்ப பொறுப்புகள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு நல்ல பொண்ணு. சிமி ஆசையா ஒரு சாப்பாடை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கேட்டாலும் அது உடம்புக்கு கேடுன்னு தானே அதை பண்ணி தரேன்னு சொல்லி அத்தனை வேலைகளுக்கு நடுவுலயும் கீதா அவங்க பொண்ணு மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனிச்சுப்பாங்க. அதே சமயம் நினைச்சப்பெல்லாம் ட்ரெஸ் வாங்கி குவிக்கிற வழக்கம் கீதா கிட்ட இல்ல. பண்டிகை, பிறந்த நாள், திருமண நாள்னு சில சமயங்கள்ல மட்டும்தான் அவங்களுக்கு விருப்பப்பட்டா துணி எடுத்துப்பாங்க, இல்லன்னா அது கூட இல்ல. அவங்களோட சம்பளத்துல மாசம் மாசம் மிச்சம் பிடிச்சு நகை சீட்டு போடுறது, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் போடுறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிக்கவும் ஆரம்பிச்சாங்க. போன வாரம் கீதா அவங்களோட ஃப்ரெண்டு பிரபுவை சந்திச்சப்போ அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனில கூட ஒரு வேகன்சி இருக்கணும், நல்ல சம்பளம் இருக்கணும், கீதாவை அங்க வந்து சேரும்படியும் கேட்டுக்கிட்டாரு. ஆனா கீதா பழகுன பழக்கத்துக்காகவும் தனக்கு ஆரம்பத்துல வேலை கொடுத்த மொத கம்பெனின்ற நன்றி உணர்வுக்காகவும் அந்த கம்பெனியை விட்டு வர விருப்பம் இல்லைன்னு தெல்ல தெளிவா அவங்க ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லிட்டாங்க. எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல பொண்ணான கீதாவை அவங்க வீட்டுக்காரரு புரிஞ்சுக்கவே இல்லை. மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கோலா உருண்டை குழம்பு அப்படின்ற கதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். ரகுக்கு பசியோட டென்ஷனும் அதிகமானுச்சு. அப்போன்னு பார்த்துதான் ரகுவோட பொண்ணு அவர் பக்கத்துல வந்து நின்னாங்க. என்ன செமிக்குட்டி, எதுவும் வேணுமா? அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். மத்தியானம்

அம்மா செஞ்ச வெஜ் கோலா உருண்ட குழம்ப நீங்க சாப்பிடாம மிஸ் பண்ணிட்டீங்கப்பா. எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? சூப்பரா இருந்துச்சுப்பா அப்படின்னு சப்ப கொட்டிக்கிட்டே உங்க பொண்ணு சொல்லும் போது பசியோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமா ரகுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. கிச்சனுக்குள்ள வேகமா போனாரு. தோசை மாவு இருந்தா அதை ஊத்தி சாப்பிடலான்னு இட்லி பொடி இருக்கான்னு கிச்சன்ல இருக்கிற எல்லா குட்டி டப்பாவையும் திறந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ திறந்து எந்த டப்பால எதுல மாவு இருக்குன்னே தெரியாம குழம்பி போயிட்டாரு. மீட்டிங் முடிச்சு கிச்சனுக்குள்ள கீதா வரவும், அச்சச்சோ பசி வந்துருச்சா உங்களுக்கு? மதியானம் வெறும் ரசமும் மோரும் தானே சாப்பிட்டீங்க, உட்காருங்க நான் உங்களுக்கு கோலா உருண்டை குழம்பு எடுத்து வைக்கிறேன். என்ன கீதா, மீட்டிங்ல அட்டன் பண்ணியாச்சா? அட்டன் பண்ணிட்டேங்க. அதுல எனக்கு தான் நல்ல பாயிண்ட்ஸ். இந்த மீட்டிங்ல யார் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நாளைக்கு அப்ரிசியேஷன் மீட்டிங் ஆபீஸ்ல இருக்கான். எனக்கு தெரியல நான் எப்படி பண்ணிருக்கேன்னு, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. முதல்ல நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு பரிமாறுறேன் அப்படின்னு தான் வீட்டுக்காரர்கிட்ட அக்கறையா கீதா பேசும்போது, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறா ஆனா என்ன விட உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எல்லாம் இவளுக்கு நல்லா தெரியுது. எங்க எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்தாங்க ரெண்டு மோர் மிளகாவும் வச்சுக்கோங்க, சாப்பாட்டுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீதா கோலா உருண்ட குழம்ப அவங்க வீட்டுக்காரருக்கு கொடுக்காம சாம்பாரையும் கார குழம்பையும் ஒரு கிண்ணத்துல ஊத்தி வச்சாங்க. ஏன்னா அவர் தான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரே, தான் பண்ற புது டிஷ் எல்லாம் அவருக்கு பிடிக்காம இருக்க, இப்ப பண்ண இந்த கோலா உருண்ட குழம்பு மட்டும் எதுக்காக அவருக்கு கொடுக்கணும்னு யோசிச்சு எங்க தன்னோட வீட்டுக்காரர் மனசு காயப்பட்டுருமோன்ற எண்ணத்துல மட்டும்தான் கீதா அவங்க பண்ண அந்த கோலா உருண்ட குழம்ப அவங்க வீட்டுக்காரருக்கு கொடுக்கவே இல்லை. சாம்பாரு கார குழம்பையும் நல்லா ரகு சாப்பிட்டாரு. அவரு தோல்ல ஆதரவா கை வச்சபடி, எங்க சாப்பாடு நல்லா இருக்கா? ஆ நல்லா இருக்கு. இன்னும் ரெண்டு அப்பளமும் ரெண்டு மோர் வத்தலும் கொடு. ஆ அதை வைக்கிறேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், இந்த கம்பெனில நீங்க ரொம்பதான் கஷ்டப்படுறீங்க. சம்மர் ரிசைன் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டு சுனில் இருக்காருல்ல, அவர் கம்பெனில ஜாயின் பண்ணிட வேண்டியதானே? சம்பளம் கம்மியா இருக்குன்னு கவலைப்பட வேணாம். பணத்தை விட சில சமயம் நிம்மதியும் திருப்தியும் ரொம்ப முக்கியங்க. நான் வேலை பாக்குற இடத்துல எனக்கு அது கிடைக்குது, ஆனா உங்களுக்கு ரொம்ப பிரஷர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நிம்மதியே இல்லாம நீங்க டென்ஷன்ல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன சொல்ல வரே பண்ணி? இல்ல கணக்கு பார்த்து செலவழிக்கிறேன்னா மாசம் 5000 குறைவா இருந்துச்சுன்னா எப்படி ஏத்துக்குவேன் தானே கவலைப்படுறீங்க? உங்க சௌகரியத்தையும் மன நிம்மதியும் விட எனக்கு பணம் பெருசாவே தோணலைங்க அப்படின்னு கீதா சொல்லும் போது ரகு அவங்க மனைவியவே ஏற இறங்க பார்த்தாரு. அதுக்கப்புறம் ரகுவோட பதில் என்னவா இருந்திருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இதமான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. என் மனசுல பட்டதுதான் நான் சொன்னேன். ஒருவேளை பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம். பண பிரச்சனை வரும்னு நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேணாம். இந்த குடும்பத்தை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என் கையில இருக்கு. உங்களோட மன நிம்மதி தான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் எவ்வளவு தியாகங்களை வேணாலும் பண்ணுவேன். இதையுமே முயற்சி பண்ணாம நல்லா இருக்காதுன்னு முடிவு பண்றது சரியே இல்லை. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த கம்பெனில உங்களுக்கு வேலை அமைஞ்சிருச்சுன்னா ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கை மாறும்ல. இப்படி நீங்க டென்ஷன் ஆகணும்னு அவசியமே இல்ல. மாற்றங்களுக்கு பயந்தா வளர்ச்சி எப்படிங்க வரும் அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு போன தன்னோட மனைவிய பார்த்து ரகு பெருமிதப்பட்டு போனார். தம் மனைவிக்கு தம் மேல இவ்வளவு அக்கறை இருக்கா அப்படின்றத நினைக்கும் போது அவருக்கு பேரானந்தமா இருந்துச்சு. கீதா, உன்னை நான் இவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், எனக்காக ஒண்ணு பண்றியா சொல்லுங்க. மத்தியானம் நீ புதுசா ட்ரை பண்ணல ஒரு டிஷ், அது எனக்கு நீ பரிமாறியா? இதோ கொண்டு வரேன், உங்களுக்காகவே எடுத்து வச்சிருந்தேன். ஆனா நீங்க எங்க திட்டுவீங்களோன்னு பயந்துதான் உங்க கண்ணுல கூட நான் அதை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட போயிட்டு கோலா உருண்ட குழம்ப ஒரு கிண்ணத்துல ஊத்தி தன்னோட வீட்டுக்காரருக்கு அன்போட கீதா பரிமாறினாங்க. ரகுவோட வயிறு மட்டும் இல்ல, அவர் மனசும் நல்லா நிறைஞ்சிருந்துச்சு. தனக்கு அழகான குடும்பம் இருக்குன்றத நினைக்கும் போது அவரு பெருமிதப்பட்டு போனார். அதுக்கப்புறம் தம் மனைவி சொன்னது போலயே வேற ஒரு கம்பெனிலயும் ஜாயின் பண்ணார். கம்மியான சம்பளமா இருந்தாலும் ரகு நிம்மதியா இருந்தார். வேலையில மட்டும் இல்ல, அவர் குடும்ப நபர்களோடையும் தான். இன்னைக்கு நம்ம கேட்ட கதை அன்பு உள்ளங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே போல இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து என்னஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம்

0: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 13 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஒரு செய்தி சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள். இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: அச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இத சாப்பிட்டா அபிராம வருவாளா?
3: முதல்ல தூக்கம் வரும்.
2: அபிராம
3: வருவா, நீ படு.
2: தூக்கம் வரலையே. தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
3: அதுவும் வரும்.
2: காத்தே வரல.
3: வரும்,
2: அத போட்டா சத்தம் தான் வரும். வரும் வரும். அன்னைக்கு வந்ததா எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: Close FM 90.4
1: நேரம் இப்பொழுது இரவு 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 13 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க

0: காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி புரியலையே?
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நம்ம கடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 13 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடகாரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ. குழந்தைகளுக்கு அவங்களோட கல்வியில சந்தேகங்களை தீர்க்கிறது, அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் அனுப்புறது, இதெல்லாம் தவிர ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம், அதாவது குழந்தைகளோட பேச்சை கேட்கறது. குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்ததும் இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, ஹாப்பியா இருந்தா உன்னோட சந்தோஷத்துக்கு என்ன காரணம், சோகமா இருந்தா ஏன் சோகமா இருக்க, இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பா எல்லா பெற்றோர்களுமே கேட்கணும். ஆனா அதுக்கு முன்னாடியே சில வீடுகளில் வந்து குழந்தைங்க வந்ததும் அதை பண்ணு இதை பண்ணு, டியூஷனுக்கு கிளம்பு, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னு இந்த மாதிரியான கேள்விகள் தான் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. அதனாலேயே நிறைய குழந்தைங்க அம்மா நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையுமே இருக்காங்களாம். இதனால பெற்றோர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்சு அன்னன்னைக்கு நடந்த விஷயங்களை சொல்றதுல ஒரு சின்ன தயக்கம், அப்புறம் மறைக்கக்கூடிய பிரச்சனைகளுமே இருக்கு. அது மாதிரி ஒரு குழந்தை வந்து தப்பே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாலும் பெற்றோர்கள் அதை ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு அந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம், இனிமே அதை பண்ணாம இருக்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத முறையா குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக அவங்க பண்ண தவறுகளை தொடர்ந்து சொல்லி காட்டிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி சொல்லி காட்டுறது குழந்தைகளோட மன அழுத்தத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக குழந்தைகளோட பேச்சை பெற்றோர்கள் காது கொடுத்து கேட்கும் பொழுது குழந்தைங்க அவங்களோட மனபாரத்தை இறக்குன மாதிரியும் இருக்கும், பெற்றோர்கள் குழந்தைகளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இன்னொரு பக்கம் அதே சமயம் குழந்தையோட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகி குடும்பங்களில் அடிக்கடி பிரச்சனைகள் வர்றதை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு தகவலோட இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் தியஸ்ரீ. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 13 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நாலு பக்கம் சுவை.

இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது, நெருங்கமோ என்றாவது

நன்றி சொல்வதா? மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியில சேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடிதானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாதமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு

கடற்கரையோரோ நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எது நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பதும் எது நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவி

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணி

0: நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
1: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நல்ல இடம் நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகராணி இன்று முதல் இனிய சுகம்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 13 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: யோசனைகளுக்கு ஆலோசனைகள்.
1: எல்லாத்தையும் பையன் என்ன சொல்றான் கேட்போம்.
0: எந்த பையன்?
1: உன் மலைத்தக்க என் பையன்.
2: காது கொடுத்து கேட்டேன், ஆஹா குவா குவா சத்த.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: மாம்பழத்தோட்டம்.

0: மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வருமான.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா.

கண் பார்வையில் கல்லூருமோ கல்லூரினால் தள்ளாடுமோ சொர்க்கத்தை தேர்வு மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்கு.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

பிரம்மாண்டமான பார்வை, பழரச கோப்பை,

0: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
1: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
0: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
1: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
0: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
1: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட! நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
0: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
1: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
0: செபியா?
1: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
0: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
1: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
0: ஏன்?
1: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
0: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
1: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்குல புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
0: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
1: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
1: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 இல்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 13 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.

மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மாயிரம் இன்பங்கள் மயக்கத்தை திரும்ப

தாமரை கண் பார்வையில் கல்லூருமோ கல்லூரினால் தள்ளாடுமோ சொர்க்கத்தை மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்கு.

வெக்கெண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மாயிரம் இன்பங்கள் மயக்கத்தை திரும்பத்தா நிறுத்தாதே தபலா மாமா டல்லக்கு தாத்தா தபலா மாமா டல்

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மல் விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா, 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ராஜத்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
1: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
0: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
1: பத்தா? கூடவே இருக்கிற மேசு, எதுக்கு கேக்குற?
0: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
1: ஆமா.
0: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
1: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன். அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
0: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
1: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
0: அண்ணே நீ மாசுனே.
2: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் திபோன். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தனி மனிதருடைய தேவைகள் அப்படின்றது ரொம்ப அதிகங்க. என்னுடைய நண்பர் அடிக்கடி என்கிட்ட சொல்வார், நம்மள மாதிரி நடுத்தரமான குடும்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே தேவைகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு சேமிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீ சேமிக்க பழகிக்கோ அப்படின்றத அடிக்கடி என்னோட நண்பர் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இத நல்லா ஆழமா யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா தேவைகள் அப்படின்றது எல்லா மனிதருக்குமே இருந்துகிட்டே இருக்கும், குறிப்பா நடுத்தர குடும்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கு. நடுத்தர குடும்பங்கள்ல நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு இளைஞர் நடுத்தர குடும்பத்துல இருந்து வெளிநாட்டுக்கு போறாரு அப்படின்னா அவர் இந்த 1 வருஷம் மட்டும் இருந்திருப்பா, அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா கடனையும் அடைச்சிட்டு ரொம்ப நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பெற்றோர் சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவரு 2 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பி வராரு, 3 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பி வர்றாருன்னா இன்னும் கடன் இருக்கதான் செய்து இந்த 1 வருஷம் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி எப்பயுமே தேவைகள் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒண்ணுதான் நடுத்தர குடும்பம் அப்படின்றது. சரி, நம்ம கடலுக்கு போயிட்டு வரும் பொழுது அதிகமான சம்பளம் அப்படின்றது இருக்காது, ஆனா செலவுகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். நீங்க கடலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்களுக்கு கண்டிப்பா செலவு செய்வீங்க, என்னென்ன விஷயங்களை தவிர்த்துடணும்னு நினைப்பீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வியா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வள்ளூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
6: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
7: வணக்கம், பேர் பஞ்சிகிளாஸ் காமராஜர்.
6: நம்ம வந்து கடலுக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டீங்க, ஒரு நாள் கடலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய செலவுக்கு என்னென்ன செலவுகள் நீங்கள் செலவழிப்பீங்க?
7: கடலுக்கு கிளம்புறோம்னா டீசலு பிடிப்போம், ரேஷன் ஜாமான் வாங்குவோம், ஐஸ் இருப்போம், மறு அது ஆயில் வாங்குவோம், இன்ஜினுக்குள்ள ஆயில் வாங்குவோம், மறுவா தீன் வாங்குவோம், சாப்பிட்றதுக்கு தீன் வாங்குவோம். அதே மாதிரி கடலுக்கு போயிட்டு திரும்பி வர்றோம்னா அந்த செலவு பகுதியில் அந்த தேவைகளை சந்திப்போம். சாஞ்சிட்டு ஆட்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு அங்கே டீயே சாப்பிட்டு வருவோம்.
6: எது எதுலாம் ரொம்ப ரொம்ப அவசியமான செலவு, இது இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம செலவழிச்சு தான் ஆகணும், ஒரு சில செலவுகளை நம்ம தவிர்க்கணும்னா என்னென்ன செலவுகளெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்?
7: செலவு சிக்கனமாக செலவழிக்கிறது தான் பார்ப்போம். இப்போ டீசல் எல்லாம் வந்து தூரங்களுக்கு தகுந்தார் இருக்குது,

0: இருபது லிட்டர் முடிப்போம், ஐம்பது லிட்டர் மினிமம் ஐம்பது லிட்டர் முடிப்போம். தேவைக்கு சேர்த்துட்டு ரொம்ப கூட தேவைப்படுச்சுனா 100 லிட்டர் பிடிப்போம். ஆமாம், மறு தவிர்க்கணும்னா ரேஷன் ஜாமான் கண்டிப்பாக போட்டுத்தாகணும். ரேஷனு 2000 ரூபாய்க்கு போடுவோம், 3000 ரூபாய்க்கு போடுவோம், 4000 ரூபாய்க்கு போடுவோம். மறு ஐஸு சூழ்நிலை தவிர ஐஸ் எடுப்போம், அது செலவு. மறு உப்பு அதிகமாக அது ஒரு ஒரு மூடை எடுத்து போட்டுக்குவோம், அது ஒரு 300 ரூபா 400 ரூபா இருக்கும் மூடை, அவ்வளோதான்.
1: இது எல்லாமே ஒரு நாட்டுப்படகினுடைய உரிமையாளராக உங்களுடைய செலவுகளாக இருக்கும். இப்போ தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு தனியாக செலவுகள்லாம் செலவழிக்க மாட்டிங்களா?
0: தனிப்பட்ட முறைனா இப்போ கடலுக்கு வெள்ளம் போயிட்டு வருதுன்னா அந்த டீ எல்லாம் அப்புறம் ஆளுக்கு வெள்ளத்தாளுக்கு வருவாங்க, டீ பலகாரம் இது சாப்பிடுவோம். சாப்பிட முடியாது, சம்பள காசுல கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வருவோம். சாயங்கால நேரங்களில் டீ கடைக்கு போவோம், கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறக்காண்டி. அங்கே தொழில் விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு டீ சாப்பிட்டுட்டு வருவோம், அதில் கொஞ்சம் செலவாகும்.
1: ஒரு தனி மனிதராக இந்தந்த செலவுகள் எல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம், அதுக்கு பதிலாக இதை செய்யலாம் அப்படின்னு ஏதாவது அறிவுரை கொடுக்கணும்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க?
0: தவிர்க்கலாம்னா அந்த டீ செலவிலாம் வந்து தவிர்க்க முடியாது, டீ சாப்பிட்டு வருவோம். கொஞ்சம் சிக்கனமான ஒரு டீ ரெண்டு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வரலாம். மறு மற்ற செலவு அனாவசியம் என்ன செலவு பண்ண போகிறோம் அப்படி ஒன்று வராது. சும்மா இருக்கிறவங்க டீ கடைக்கு போயிட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க, அதான் வேறு ஒன்றும் இருக்காது. சேமிப்பு கண்டிப்பாக ஒரு மனிதனாகப்பட்ட மனிதனுக்கு சேமிப்பு கண்டிப்பாக தேவை. இப்போ பேங்குகளில் வந்து போடுறவங்க நல்ல வருவாய் வந்துன்னா பேங்குகளில் வந்து சேமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நகை எடுக்கணுமா நகை எடுப்பாங்க. சேமிப்பு மனிதனுக்கு இல்லைனாவே சீரழிவு தானே, ரொம்ப சிரமம் தானே. சேமிப்பு மனிதனுக்கு அவசியம் தேவை கண்டிப்பாக. உள்ள சேமிப்பு நல்ல காசு பணம் இருந்துச்சுன்னா நகை எடுப்பாங்க. ஒரு இடங்களாக காசு ரொம்ப அதிகமாக இருக்கும், உள்ளவங்க ஒரு இடம் வாங்குவாங்க, சிக்கனமாக உள்ளவங்க இப்படி தான் பண்ணுவாங்க.
1: இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய அனுபவத்தில் இந்த நேரத்தில் நம்மள்கிட்ட சேமிப்பு ஏதாவது இருந்திருக்கலாமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
0: நான் எப்போ ஃபீல் பண்ணதான் சேமிப்பு கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். சேமிப்பு இருக்கணும்னு பண்ணுவேன், ஆனால் சேமிப்பு கொஞ்சம் மட்டும் சேமிச்சு வச்சு தான் இருப்போம்.
1: இது ஒரு அருமையான பழக்கம், அதனால் அதை கண்டிப்பாக விட்டுறாமல் தொடர்ந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட்டோ இல்லைனா தனியாக ஏதோ ஒரு மூலமாக சில சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி நகையாவோ இடமாவோ அது எல்லாமே நம்மளுடைய எதிர்காலத்துக்கு. பெரும்பாலும் நம்ம சேமிப்பு அப்படின்றது நம்ம தனிப்பட்ட முறையில் செலவழிக்க போகிறதில்ல, நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உதவும் அந்த ஒரு நோக்கத்தில் நீங்கள் தொடர்ந்து செய்ய.
0: சேமிப்பு கண்டிப்பாக இல்லைனாலும் மனிதன் வந்து சிக்கனம் இல்லாமல் இருந்தாலே அது ரொம்ப சிரமம் தான். பேங்குகளில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேயே வந்து ஒரு 17 வயசு இருந்த அப்பவுமே நான் அக்கௌண்ட் பண்ணி பணங்கள்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ கொஞ்சம் தொடர்பு இல்லாமல் இருக்குது, வீட்டில் பண்ணிகிட்ருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட்டு பண்ணாமல் இருக்குது. சின்ன வயசுலேயே நான் சேமிக்கிற எண்ணத்துலாம் இருப்பேன், கொஞ்சம் பேங்குகளில் காசு போட்டு எடுக்கிற மாதிரி போட்டு எடுத்துருக்கேன். நிறைய பேங்குகளில் போட்டுருக்கேன். முதல்ல பாண்டியன் பேங்க் புதுசாக ஓப்பன் பண்ணி வரதுல காசு அப்போ நேரங்களே 1 லட்சம் ரூபா போட்டு எடுத்துருக்கேன். ஐடிசி பேங்கில் போட்டுருந்துருக்கேன். அதேமாதிரி 4 லட்சங்களில் 100 லட்சத்தில் வீராண்டி பண்ணதுலாம் தனி புக்கு போட்டுலாம் பணம் போட்டுருந்துருக்கேன். நம்ம சேமிப்பு மனிதனுக்கு கண்டிப்பாக அவசியம், இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்கு.
1: கண்டிப்பாக தொடர்ந்து இதை செய்யுங்க. ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
0: நன்றி, வணக்கம்.
1: கடலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் செலவு செய்வீங்க அப்படின்றதான் கேள்வியாக கேட்டுட்ருக்கோம். பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.